நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 31ஆம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை 1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 38 நொடி.

நாளொரு குரல். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினன் ஆவான். மீண்டும் குரட்பா. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களை நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக

பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி. இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும். தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர்.

7:25 செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகம் திறப்பு விழா, புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெற்ற கோடை கொண்டாட்டம் நிறைவு குறித்த தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களை வழங்குகிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9:00 அரங்கிசை நாகப்பட்டினம் PLGM பழனி குழுவினரின் நாதஸ்வர இசை TRP ராமமூர்த்தி அவர்கள் தவில், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 12:00 இது ரெட்ரோ நேரம், 12:30 பன்னிசை மாலை SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம், 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம், 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளத்தரங்கம் வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் TV சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு, 4:00 காவ்யா எங்கே நாடகம் எழுதியவர் வி கலைமதி, அமைப்பு எஸ் கார்த்திகே தேவன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, மாலை 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் இ திருவேங்கடம் அவர்களுடன் சந்திப்பு, சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா ஜெயங்கொண்டான் கிராமம் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் முதற் பகுதி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு, மூங்கில் பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி, நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஏரையா அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம், படைப்பு ஆகாஷ்வாணி கடப்பா நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:53 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும்

மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மறு ஒளிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Titans will be up against defending champions Royal Challengers Bengaluru in the final of 2026 season at Narendra Modi Stadium in Ahmedabad today. The match is scheduled to begin at 7:30 p.m. RCB's batting has been one of the strongest in the tournament, with Virat Kohli leading the charge. In the bowling department, Bhuvneshwar Kumar and Josh Hazlewood have been among their key performers with the new ball. Meanwhile, Gujarat Titans will once again rely on key batters like skipper Shubman Gill, Sai Sudarshan and Joss Butler. While all-rounder Jason Holder has strengthened their bowling attack with important wickets in the second half of the season. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: மனம் என்பது ஒரு கோயில் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாமன் சுவாமிகள் தனது தகராளிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தகரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கல் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாமன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. 3. காமம். பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை. இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாமன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். 4. கல் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கல் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்கத் தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த பகுதி உணர்த்துகிறது. 5. களவு. பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல, பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி, மதம், பணம், படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்து கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய், வன்மம், ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தகராளிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்பு

0: ஓடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல்.

0: இனி வருவது சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் பில்லாளி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் மாலை 6 மணிக்கு மேல் தர்மர் பட்டாபிஷேகம். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை ஸ்ரீ நடராஜர் திருக்கல்யாணம், இரவு முத்துப்பல்லக்கில் பஞ்சமூர்த்திகள் ராஜவீதி உலா. ஆச்சால்புரம் திருவெண்ணீற்றம்மை உடனாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி தேவஸ்தான வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று மாலை சண்டிகேஸ்வரர் உற்சவம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம்.
1: நாலஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கொள்ளைக்கு வரான். வந்து பார்க்கும்போது மிளகா தோட்டம் முழுசும் சரசரமா மிளகா செடியில் காய்ச்சி தொங்குது. அடேப்பா, இதையெல்லாம் பார்க்க கோடி கண்கள் வேண்டும் போல. சரி சரி, காத்த முத்துக்கும் சேர்த்து மிளகா 2 பையில பறிச்சுக்குவோம். சரி, அலுப்பு தெரியாம இருக்க பாடிக்கிட்டே மிளகா பறிப்போம்.

0: காத்தமுத்து குரல் மாதிரி தான் கேக்குது. எப்படி அவரு தான் வருவார் நினைக்கிறான்.
1: ஆமாப்பா, நான் காத்தமுத்து தான்ப்பா.
0: வா காத்தமுத்து, வாப்பா வாப்பா. இந்த மாமரத்தடியில நின்று இருக்கும், ஒரே இருட்டா இருக்கா, உன்னைக்கு தெரியலப்பா உருவான்.
1: ஏப்பா, நேத்து உன்ட்ட வாழைய பத்தி பாதி செய்தி தான் சொல்லியிருந்தேன்.
0: ஆமா, வாழையில நவீன சாகுபடி தொழில்நுட்பம் பத்தி சொல்லியிருந்தேன்.
1: காலையில தூங்கி ஏச்சவுடனே சரி நீ வாழை குலையில்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க உன்ன காணும்.
0: வாழை கண்ணுக்கெல்லாம் தண்ணி மடம் மாறிட்டு நான் மிளகா குழிக்கு வந்துட்டேன்பா.
1: அப்புறம் தான் நானும் விசாரிச்சேன், முளா குலையில இருக்கேன். சரி, அதான் இங்க வந்துட்டேன்ப்பா.
0: கரெக்டா தான் தேடின்னு வந்துருக்க.
1: சரிப்பா கருத்தமுத்த, முளா எல்லாம் பறிச்சு முடிச்சிட்டியா?
0: ஆ காத்தமுத்த, முளகெல்லாம் பறிச்சு அஞ்சு மூட்டை வண்டியில ஏத்தி அனுப்பிட்டான் டவுனுக்கு. அங்கே நில்ல, அங்கே நில்ல. தவிர காத்தமுத்த, அந்த வரப்பு மலை நில்ல, கீழே பார்த்து நில்லப்பா. இப்பதான் ஒரு பாம்பு பார்த்தான். ஆ, நீ பாம்பு கூட கையில பிடிக்கிறாள் தம்பா. நீ
1: கருத்தமுத்த, வாப்பா வாப்பா, அப்படி வந்து உட்காருப்பா.
0: ஆ சரி சரி சரி.
1: நேத்திக்கு நான் என்ன சொன்னேன் நான் அம்மா சொல்லு பார்ப்போம்.
0: காத்தமுத்த, வாழையில நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள்ல வந்து குட்டவாழை, ரொபஸ்டா, செவ்வாழை, பூவான், ரஸ்தாளி, மலைவாழை, நேந்திரம், கற்பூரவள்ளி, நெய்ப்பூவான், கோ ஒன்று, மொந்தான். இது மட்டும் இல்லாம இந்த வாழைக்கன்றுகளை எப்படி தேர்வு செய்யறது, நேர்த்தி, அப்புறம் நடுவு, குழி எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, இடைவெளி எவ்வளவா, இதெல்லாம் பத்தி நிறைய விவரமா சொல்லியிருந்தப்பா.
1: கரெக்டா நாகமா சொல்றிய. சரிப்பா சரிப்பா. இன்னைக்கு நம்ம எப்படி உரம் இடுறது, அப்புறம் நுண்ணூட்ட சத்து என்ன, அப்புறம் பின்சை நேர்த்தி என்ன,
0: ஓஹோ
1: இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
0: சரி சரி சரி, நல்லா விவரமா சொல்லுப்பா. நேத்து சொன்ன மாதிரி சொல்ல.
1: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. ஒன்னும் இல்லப்பா, வாழையில நிறைய பேர் இந்த உயிர் உரங்கள்லாம் போடுறதே கிடையாது. ஆனா உயிர் உரங்கள்லாம் போட்டா வாழை நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறும், நல்ல முறையில மகசூலும் கொடுக்கும்ப்பா.
0: நான் கூட போடுறது இல்ல காத்தமுத்த உயிர் உரம். அப்ப எப்படி போடலாம் சொல்லலாம் விவரமா.
1: ஒன்னும் இல்லப்பா, 10 பொட்டலம் அசோஸ் பயிரிலும்,
0: சரி,
1: அப்புறம் ஒரு 10 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா,
0: சரி,
1: 10 கிலோ சாணம். சாணம்னா நல்ல தொழு உரம்,
0: மாட்டு சாணமா?
1: மாட்டு சாணம். இத ஒரு 100 லிட்டர் தண்ணீர்ல கலந்து மரம் ஒண்ணுக்கு 3 லிட்டர்.
0: ஓஹோ,
1: இந்த விதத்துல மரத்தை சுத்தி நாம ஊத்தணும்பா.
0: ஓஹோ,
1: இது என்ன செய்யும், மரத்துக்கு சத்துக்கு சத்தாவும் இருக்கும்.
0: ஆமா,
1: மரத்துக்கு நல்ல நோய் எதிர்ப்பு திறனையும் கொடுக்கும்.
0: ஓ, அதுதான்ப்பா வேணும்.
1: ஆமாப்பா, நம்ம வாழை கன்று நட்ட 2வது அல்லது 3வது மாதத்துல இதை செய்யணும்.

0: இது போக நான் என்ன சொன்னேன், நுண்ணூட்டச்சத்தும் முக்கியம்.
1: ஆமா
0: அப்படின்னு சொன்னேன்.
1: சரி சரி.
0: பொதுவா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதுலதான் நம்ம வந்து கவனம் செலுத்துறோம். இது தவிர இந்த ரோபஸ்டா வாழை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுக்கு நுண்ணூட்டச்சத்து ரொம்ப முக்கியம். அப்பதான் நல்ல மகசூல் பெற முடியும்.
1: ஏன் அதுக்கு மட்டும் அதிகம்?
0: அந்த வாழை வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படுற ஒரு வாழை இனம்ப்பா.
1: ஓ அப்படியா, சரி.
0: ஆமாப்பா. அப்புறம் காஞ்சி போன இலை இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே போட்டக்கூடாது. அப்படியே போட்டோம்னா இலப்புள்ளி நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: ஐயோ அது வரையா?
0: ஆமாப்பா. அதே மாதிரி கடைசி சீப்பு வெளிவந்த ஒரு வாரத்துல ஆண் பூவை நம்ம ஒடிச்சு விட்டுணும்.
1: ஓஹோ.
0: ஆமா, கொலத்தள்ளுற நேரத்துல மரங்கள் சாஞ்சு போகாம இருக்கிறதுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு போன்ற கம்புகளை கொடுத்து அது முட்டு கொடுக்கும். ஏன்னா மரம் நல்லா பெருசா ஆயிடுச்சு, நல்லா உயரமாயி போச்சு, தாரும் நல்லா பெருசா விட்டு போச்சுன்னா காத்துக்கு வேகமாடிச்சா மரம் தாங்காது. அதனாலதான் நம்ம முட்டு கொடுத்துக்கணும். சரியா? அப்புறம் கொலக்காம்பு அழுகல் நோயை தடுக்க இந்த கண்ணாடி இலை கொண்டு கொலக்காம்பை மூடிவிட வேண்டும்.
1: ஓஹோ,
0: கண்ணாடி இலைன்னா அப்படி மேலாப்புல படம் எடுத்த மாதிரி நேரா ஒரு இலை நிற்கும், அதுதான் கண்ணாடி இலை.
1: ஓஹோ.
0: கொலைகளை வாழை இலைகளை கொண்டு மறைச்சு வைக்கணும். இன்னொன்னு இருக்குதுப்பா, போறவங்க வர்றவங்க எல்லாம் கண்ணு வைப்பாங்க.
1: ஏன்னா
0: கருத்த முத்து விட்டு வாழை மட்டும் வாரியா, கார் எம்மோ நிட்டுக்கு இருக்குது, கொலகொலையா காய்க்குதியா, அவருக்கு மட்டும் லாபத்துக்கு மேல லாபம் வருதியா அப்படின்னு கண்ணு வைப்பாங்க.
1: அதனால
0: கொஞ்சம் தாரை மறைச்சி வைக்கிறது நல்லதுதான். அதுக்கு பிறகு வாரம் ஒரு முறை வீதம் 3 முதல் 4 முறை பொட்டாசியம் சல்பேட்டு, அதாவது 15 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் அந்த அளவில் கலந்து வாழை தார்களில் படுற மாதிரி நம்ம தெளிக்கணும்ப்பா. இந்த மாதிரி தெளிச்சோம்னா வாழை தாருடைய எடையும் நல்லா கூடும், தரமும் நல்லா இருக்கும்ப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி. வாழைய என்னென்ன பூச்சியெல்லாம் தாக்கும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது வாழைய?
0: இப்ப கிழங்க தொலைக்கக்கூடிய வண்டு இருக்கும், செடிக்கு 10 முதல் 20 கிராம் கார்பரில் அல்லது மாலத்தியான் இந்த தூள் மருந்த தண்டு பகுதியை சுத்தி தூவி விட்டு மண்ணை கிளறி விட்டுரும். இது நம்ம கண்ணு வைக்கும் போதே நம்ம கவனிக்கணும். இப்ப கிழங்கு தொலைக்கக்கூடிய வண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரியா? அடுத்ததா அஸ்வினி வராம பாத்துக்கணும்.
1: ஓஹோ,
0: வாழை கொள்ளையில நீ இறங்கும் போதே அஸ்வினி அப்படியே அங்கே இங்கேயும் சுத்தி சுத்தி பறந்து பறந்து பறந்து போயிட்டு இருக்குன்னா அது சரி வராது. இந்த அஸ்வினி பின்னாடி முடிக்கொத்து நோயை உண்டு பண்ணக்கூடிய வைரஸை கொண்டு வந்துடும்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: என் கொள்ளையில பறந்துதான் இருக்குது அஸ்வினியா?
0: எப்பா அதை விடாதப்பா, அதை கட்டுப்படுத்தணும்ப்பா. இது போக தண்டு தொலைக்கக்கூடிய கூன் வண்டு உண்டு.
1: ஓஹோ,
0: இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தண்டு தொலைக்கும் கூன் வண்டு வர முடியாது. அப்படியே வந்தா கூட இந்த மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து, அதை ஊசி வழியா நம்ம வாழை மரத்தோட தண்டு இருக்குல்ல, அதுல செலுத்தணும்ப்பா.
1: என்ன ஊசி சிஸ்டர் போறாங்களா அந்த ஊசியாப்பா?
0: அது வாழை மரத்துக்குன்னு ஒரு பெரிய ஊசி இருக்குப்பா, மாட்டு ஊசி மாதிரி.
1: சரி சரி.
0: அந்த உயரத்துல நம்ம கீழே செலுத்துற மாதிரி அந்த மருந்த 2 மில்லி அளவுக்கு நம்ம ஊசி வழியா செலுத்தணும்ப்பா.
1: சரி.
0: இந்த களிமண் குழம்புல நினைச்சு கிழங்கு 1 கிலோவுக்கு 40 கிராம் கார்போஃபியூரான் குருண மருந்து, இதை நல்லா படுற மாதிரி தூவி அதுக்கு பிறகு நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: வாழை கட்டையிலே போய் இந்த கார்போஃபியூரான் போய் ஒட்டிக்கும். அப்ப இந்த 100 புழு கிட்ட வரும்போது இந்த மருந்து இருக்கிறதுனால அந்த வாழைக்கு கிட்டே வராது.
1: அடே அப்பா, நல்ல ஐடியாப்பா இது.
0: ஆமாப்பா, இப்படி நம்ம 100 புழுவை கட்டுப்படுத்த முடியும். சரியா?
1: சரி சரி.
0: இது போக நோயின்னு பார்த்தா இலப்புள்ளி நோய் வரலாம், வாழைக்குள்ளே சுத்தமா வச்சுக்கிட்டோம்னாவே வராது.
1: சரி.
0: அப்புறம் முடிக்கத்து நோய், அப்புறம் தேமல் நோய் வரும்ப்பா. அது வராம இருக்கணும்னா கூட நமக்கு சாறு உறிஞ்சி பூச்சி, அந்த அஸ்வினி சொன்னேன், அப்புறம் மாவு பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள் வராம பாத்துக்கிட்டோம்னாவே இந்த மாதிரி நோய் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம்ப்பா.
1: ஆமாப்பா, கரெக்டா சொன்ன.
0: கருத்தமுத்தே, இவ்வளவு நேரம் உனக்கு வாழைய பத்தி விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கிட்டியா? ஏற்கனவே பூவனு, அப்புறம் கற்பூரவள்ளி மொந்தம் போட்டிருந்தேன். இப்ப பூசா சில ரகம்லாம் போட போறதா நேத்து சொன்னீங்கல்ல, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
1: காத்தமுத்த, குட்டை வாழை, ரோபஸ்டா உட்பட எல்லா வாழையும் பயிர் பண்ண போறோம் பாருனே. நீ சொன்ன ஆலோசனை படி செஞ்சு நம்ம ஊர்லயே பெரிய வாழை வியாபாரியே ஆக போறோம் பாருப்பா.
0: நிச்சயமா நீ ஆவப்பா. கருத்தமுத்த, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்தா, நீல்பா நீல்பா நீல்பா, உனக்காக 2 கிலோ பச்சை மிளகா ஊருக்கா போறதுக்காக எடுத்து வச்சிருப்பா. இந்தாப்பா இந்த வாங்கிக்க.
0: கொண்டப்பா கொண்டப்பா.
1: இதை எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல ஊருக்கா போட்டு உணவுல பயன்படுத்திக்கப்பா.
0: சரிப்பா சரிப்பா, பச்சை மிளகாலையும் நிறைய சத்து இருக்குப்பா.

0: பச்சை மிளகா கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும், உணவுல சேர்த்துக்கணும். நீ கொடுப்ப, நான் எடுத்துட்டு போறேன்.
1: சரி கதை முத்தா.
0: சரிப்பா போயிட்டு வரப்பா.
1: பார்த்து பார்த்து எடுத்துப்பா.
2: வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உள்ளவர்களுக்கான செய்திகள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்க

0: ஏற்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் 31ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் June 1 முதல் October 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜாய் கோபெர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ISI அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சௌந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும், 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்

0: ஜோஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 8
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது.
3: சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: இந்திய கடற்கரையோர காலநிலை தெற்கில் உண்மையான வெப்பமண்டல பகுதியின் காலநிலையிலிருந்து வடமேற்கில் உள்ள கட்ச் பகுதியில் காணப்படும் மித வெப்பமண்டல மற்றும் வறண்ட சூழல் வரை வேறுபடுகிறது. வருடாந்திர மழைப்பொழிவு குஜராத் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கட்ச் பகுதியில் அரை வறண்ட பிராந்தியத்தில் வெறும் 300 mm முதல் தெற்கில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சராசரியாக அதிகபட்சமாக 3200 mm வரை வேறுபடுகிறது. கிழக்கு கடற்கரையில் கங்கை, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி மற்றும் காவேரி ஆறுகளின் பிரம்மாண்டமான டெல்டாக்கள் உள்ளன. இவை பரந்த ஆற்று முகத்துவார பகுதிகளுக்கும் சிறந்த ஓதக்காடுகளின் வளர்ச்சிக்கும் ஆதரவளிக்கின்றன. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஆறுகள் பங்காரு விரிகுடாவில் கிழக்கு கடற்கரை நோக்கி பாய்ந்து பருவமழை காலத்தில் பெருமளவு வண்டல் மண்ணை கொண்டு வருகின்றன. இந்தியாவின் கடலோர வாழ்விடங்கள், குறிப்பாக சதுப்புநில காடுகள் கடலோரச் சூழலுடன் வலுவான தொடர்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான பகுதிகளாக கருதப்படுகின்றன. சதுப்புநில காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்திய அரசு அவற்றை சூழலியல் உணர்திறன் மிக்க பகுதிகளாக அறிவித்து பல்வேறு சட்டங்களின் கீழ் சட்ட பாதுகாப்பை வழங்கியுள்ளது. நமது அரசாங்கம் 1986 சதுப்புநில காடுகள் மற்றும் பவளப்பாறைகளின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த திட்டத்தை தொடங்கி அது தொடர்பாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க ஒரு தேசிய குழுவை அமைத்தது. இந்த குழுவின் பரிந்துரைகளின் பேரில் நாட்டில் உள்ள 31 சதுப்புநில காடுகள் தீவிர பாதுகாப்பிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொருட்டு இந்தியா 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநில அரசுகள் மூலம் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் வலையமைப்பை உருவாக்கும் நடவடிக்கை தொடங்கியது. நாட்டிலுள்ள மொத்த சதுப்புநில காடுகளில் 12 ஏற்கனவே 12 கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் நிர்வகிக்கப்படுகின்றன. சதுப்புநில காடுகள் மனித நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்படுகின்றன. உதாரணமாக, கடந்த காலத்தில் சுந்தரவன காடுகளின் கீழ் இருந்த பகுதி பெரியதாக இருந்தது. ஆனால் இந்த 200 ஏற்பட்ட சீரழிவின் காரணமாக தற்போதைய நிலைக்கு குறைந்துள்ளது. மரங்களை வெட்டுதல், மீன் வளர்ப்பு, சதுப்புநிலங்களை மீட்டெடுத்தல், இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் நெல் சாகுபடி மற்றும் மேற்கு கடற்கரையில் உப்பு உற்பத்தி ஆகியவை சீரழிவுக்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. இதன் விளைவாக இந்திய கடற்கரை முழுவதும் சதுப்புநில காடுகள் சுருங்குகின்றன. மேலும் சதுப்புநில காடுகளுக்கும் புவி வெப்பமடைதலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. சதுப்பு நிலங்கள் புவி வெப்பமடைதலுக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. இவை கடலோர பகுதிகளை பாதுகாப்பதோடு வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்க உதவுகின்றன. சதுப்புநில காடுகள் நிலப்பரப்பில் உள்ள காடுகளை விட பல மடங்கு அதிக கார்பனை தங்களுக்குள் சேமித்து வைக்கின்றன. சதுப்புநில காடுகள் கடலோர பகுதியிலே பாதுகாக்கும் இயற்கை கவசங்களாக செயல்படுகின்றன. இவை இயற்கை பேரிடர் தணிப்புகளாக, அதாவது பயோஷீல்டுகளாக விளங்குகின்றன. இவை பல்லுயிர் பாதுகாப்பு

0: முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இவை சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. கடல் நீரில் உள்ள நைட்ரேட்டுகள் பாஸ்பரஸ் மற்றும் மாசுக்களை அகற்றி தண்ணீரை சுத்தப்படுத்துகின்றன. மேலும் வண்டல் படிவு மூலம் புதிய நிலம் உருவாக இவை உதவுகின்றன. வனத்துறை மற்றும் உள்ளூர் மக்களின் கூட்டு முயற்சியால் இந்த காடுகள் பாதுகாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுகின்றன. இந்த நேரத்தில் நாமும் இந்த முயற்சியில் பங்கு கொண்டு சதுப்புநில காடுகளை பாதுகாப்போம், அதன் மூலம் புவி வெப்பமடைதலை குறைக்க வழிவகை செய்வோம் என உறுதி கொள்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:14. சிந்தனை மலர். இன்புற்று வாழும் சமுதாயமே மனித வளர்ச்சியின் முடிவான குறிக்கோள். இன்புற்று வாழும் சமுதாயமே மனித வளர்ச்சியின் முடிவான குறிக்கோள். நேர்களே, இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் சிந்தனை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மறு ஒளிபரப்பாகும்.
3: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30. சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
4: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரியில் நடைபெற்ற அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகம் திறப்பு விழா மற்றும் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நடைபெற்ற கோடை கொண்டாட்டம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: இந்திய அஞ்சல் துறையானது நாடு முழுவதும் உள்ள பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகம் அதாவது என்ஜென் அஞ்சலகங்களாக மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அடுத்த தலைமுறை அஞ்சலகமாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 26ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் ஜிப்மர் துணை இயக்குனர் திரு எஸ் ரங்கபாஷ்யம், சென்னை மாநகர மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த என்ஜென் அஞ்சலகத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து சென்னை மாநகர மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ் கூறும் பொழுது,
1: ஜிப்மரில் இருக்கிற இந்த தன்வந்திரி நகர் போஸ்ட் ஆஃபீஸை வந்துட்டு நாங்கள் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா வந்துட்டு இது நம்ம இந்திய அஞ்சலகத்துறையுடைய ஒரு புது முயற்சி. நம்ம நெக்ஸ்ட் ஜென் பீப்புள் அதாவது ஜென்ஜி அந்த அப்புறம் வந்த தலைமுறையினரை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சர்வீசஸ், அங்கே இருக்கிற ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், மெயில் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கவரக்கூடிய விதத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மேம்பாட்டை பண்ணி அவங்கள கவரக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சென்னை சிட்டி ரீஜனை பொறுத்த வரைக்கும் இது 3வது போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் புது தலைமுறையினருக்கு நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸாக வந்துட்டு உருவகப்படுத்துறது இது 3வது முயற்சி. முதல் முயற்சி வந்துட்டு இந்திய தொழில்நுட்ப கல்லூரி ஐஐடி மெட்ராஸ்.

அங்கே ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி செங்கல்பட்டு சிறு தினங்களுக்கு முன்பு அங்கே ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இது மூன்றாவது முறையாக வந்துட்டு நம்ம பெருமைமிகு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸை நாங்கள் மேம்படுத்தி இதை வந்துட்டு ஒரு புது உருவாக்கம் கொடுத்துருக்கோம். இதோட என்னென்னு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விரிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்போ நம்ம புதிய தலைமுறை பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு டிஜிட்டலில் வேணும், ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் ரிலையபிளாகவும் இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு சர்வீசஸ். ஸோ அது வந்துட்டு இந்தியா போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அஞ்சலகத்துறை வந்துட்டு எப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 250-300 இயர்ஸாக வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு

0: வெறும் பிசிக்கல் சர்வீசஸ் பிசிக்கல் டச் மூலமா இல்லாம ஒரு டிஜிட்டல் டச் மூலமா வந்துட்டு நாங்க மக்களுக்கு வந்துட்டு சேவை செய்யறத வந்துட்டு ஒரு பெருமையான விஷயமா கருதுறோம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தபால் துறை சேவையானது வந்துட்டு ஒரு முழுமையான டிஜிட்டல் சேவையாக, எப்படி நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு பண பரிவர்த்தனை பண்றீங்களோ, டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ, வேற ஒரு கம்பெனிக்கு இல்ல கொரியர் கம்பெனிக்கு போயிட்டு அங்க எப்படி ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம்ஸ், அங்க டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்கு, ஆன்லைன் ட்ராக்கிங் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இந்தியா போஸ்ட்லயும் வந்துட்டு எங்களுக்கு எல்லா சிஸ்டமே இப்போ வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதை தான் வந்துட்டு இப்போ புதிய தலைமுறை விரும்புகிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்க, அவங்களோட அந்த பார்வையே வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்துட்டு நம்ம பழைய ரெக்கார்டுங்க, பழைய ஃபைல், பழைய ஃபார்மு, அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு நேராக வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம், அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நம்பகத்தன்மையாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக, அதாவது வந்து அவங்களுக்கு நேரன்றது வந்துட்டு இப்போ ரொம்ப அருமையான விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, இங்கே மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் நடக்கும், ப்ராக்டிகல்ஸ்லாம் போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சேவைகளை செஞ்சு கொடுக்கணும்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பெருசாக ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு கியூஆர் கோடு மூலமாகவோ அது மாதிரி வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பாஸ் மிஷின், நாங்கள் பாஸ் மிஷின் வச்சுருக்கோம், அது மூலமாக வந்துட்டு என்ன மெயில் சர்வீஸு இல்லை ஃபைனான்சியல் சர்வீஸு அவங்க பெற்றுக்கொண்டு எளிதாக வந்துட்டு அவங்க பண பரிவர்த்தனைகளை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இனிதாக அவங்க கிளம்பலாம். மோரோவர் வந்துட்டு இங்கே அவங்க வந்தாங்கனாக்கா, அவங்க சப்போஸ் நிறைய கியூ இருக்குது அப்படின்னாக்கா, அவங்கள எங்கேஜ் பண்ணுற விதமாக வந்துட்டு இங்கே நாங்கள் எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்க்குறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பார்க்குறீங்க, இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்துட்டு வைஃபை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு காஃபி வெண்டிங் மிஷின் இருக்குது. ப்ளஸ் அவங்கள ஈர்க்கக்கூடிய வகையில் வந்துட்டு இங்கே நிறைய அம்சங்களை வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக இந்தியா போஸ்ட் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே தான் வருது. அது அந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி உருவகப்படுத்தி கொண்டு வருகிறது. அதனோட ஒரு முயற்சியாக, அதனோட ஒரு கண்டினியூமாக இந்த முறை நாங்கள் நெக்ஸ்ட் ஜென் அடுத்த தலைமுறையினருக்கு எங்களோட போஸ்ட் ஆஃபீஸஸ் முக்கியமான இடத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை விரிவாக்கம் அடைஞ்சு எங்களால் இயன்ற அளவுக்கு சென்னை சிட்டி ரீஜனில் இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் காலேஜஸில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸாக கொண்டு போய் நாங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் தலைமுறைக்கு சேர்க்கிறதா இருக்கிறோம்.
1: புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் கோடை கொண்டாட்டம் என்ற சிறப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த முகாமில் 6 முதல் 16 வயது வரையுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கலைப்பிரிவுகளில் பயிற்சி பெற்றனர். அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமையும் வகையில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு பயிற்சி முகாம் குறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு ஆர். மணிவேல்.
2: புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் இயங்கும் ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் ஜவஹர் சிறுவர் சிறு இல்லங்கள் கொம்யூன் அளவில் செயல்பட்டு வருகிறது. இப்பயிற்சி மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் புதுச்சேரியில் ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் காலாம்பேட் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி, லாஸ்பேட் பெண்கள் அரசு நடுநிலைப்பள்ளி, கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி, நோணாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, திருவண்டார்கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காரைக்காலில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மற்றும் நடுநிலைப்பள்ளி திருநள்ளார் ஆகிய 11 மையங்களில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று முடிந்துள்ளது. இச்சிறப்பு முகாமில் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கும் 6 வயது பூர்த்தி அடைந்த மாணவர்கள் முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்கள் 1700 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இம்மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை கொண்டு வாய்ப்பாட்டு இசை, நடனம், இசைக்கருவி மீட்டலில், வீணை, வயலின், மிருதங்கம் மற்றும் மேற்கத்திய இசை பிரிவில் ட்ரம்ஸ், கிட்டார், கீபோர்டு மற்றும் தையல் பயிற்சி, விளையாட்டு பிரிவில் கேரம், செஸ், கிரிக்கெட், ஷட்டில், பேட்மிண்டன், டென்னிஸ், ரிங்பால் மற்றும் டேக்வாண்டோ கராத்தே பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி முகாமில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டு தங்களுடைய கலைத்திறமைகளை வளர்த்துக் கொண்டார்கள். மேலும் விளையாட்டு பிரிவில் மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பயிற்சி மையத்திலும் விளையாட்டு மற்றும் ஓவிய பிரிவுகளில் அதிக அளவில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இம்மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் விளையாட்டு தேவையான பொருட்களையும் மற்றும் ஓவியத்திற்கு தேவையான பொருட்களையும் இலவசமாக ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் நிறைவு நாளில் 90% வருகை பதிவேடு பூர்த்தி அடைந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் மாணவர் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதில் மாணவர்களின் சிபிஎஸ்இ முறையில் பயில்வதற்கு தேவையான பைல், நோட்டு புத்தகம் மற்றும் பென் ஆகிய எழுது பொருட்களை கொண்டு மாணவர்களுக்கு

0: தொடக்க கல்வி துணை இயக்குனர் திருமதி கௌரி அம்மையார் அவர்கள் நிறைவு நாளில் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து பேசி தங்களுடைய கலைத்திறமைகளை சிறந்து வெளிக்கொணர்ந்த ஜவஹர் சிறுவரில் ஆசிரியர்களையும் ஜவஹர் சிறுவரில் அலுவலர்கள் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொரு பள்ளியின் முதல்வர் தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர்கள் சிறப்பாக மாணவர்களை கோடை விடுமுறையில் வழிநடத்தி ஒத்துழைப்பு வழங்கியதற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். இப்பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்று ஒரு மாத காலம் பயிற்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கலந்து கொண்டார்கள். இப்பயிற்சியில் மாணவர்களுடைய கலைத்திறமையை வெளிக்கொணர்ந்து பெற்றோர்கள் முன்னிலையில் தாங்கள் கற்ற கலைகளை வெளிப்படுத்தினார்கள். இதற்கு பெற்றோர்கள் தரப்பில் மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. மாணவர்களுக்கு கலைகளை கற்றுத்தர ஜவஹர் சிறுவரில் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது நமது புதுச்சேரி பல்கலைக்கழக கம்யூனிட்டி காலேஜிலிருந்து விளையாட்டு இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களும் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை நடனம் ஓவியம் பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்களை கொண்டு நாங்கள் பயிற்சிகளை வழங்கினோம். மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இச்சிறப்பு முகாம் நடைபெறும் போது மாணவர்களுடன் நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் போது மாணவர்கள் எங்களுடைய கவனம் முழுவதும் தொலைக்காட்சி பெட்டியிலும் கைபேசியிலும் இருந்ததை நாங்கள் ஜவஹர் சிறுவர்கள் இந்த கோடை விடுமுறையில் நாங்கள் கலைகளை கற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய கவனம் முழுவதும் மடைமாற்றம் செய்யப்பட்டு இந்த கலைகளின் பக்கம் எங்களுக்கு திரும்பியுள்ளது. இந்த கலைகளை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டதால் ஜூன் மாசம் பள்ளி துவங்கியதும் மாலை நேரங்களில் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் வந்து இப்பயிற்சி முகாமை தொடர்ந்து கற்போம் என்று ஆர்வமுடன் தெரிவித்துள்ளனர். இப்பயிற்சி முகாம் ஒரு மாத காலம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கிய பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் மற்றும் செயலர், இணை இயக்குனர் நிர்வாகம் மற்றும் தொடக்க கல்வி துணை இயக்குனர் ஆகியவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் சார்பில் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மறு ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒளிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கு

0: தொடர்பான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி ஒரு பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகசுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2 இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. 3 நொடி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: வணக்கம். நிறைய நோயாளிகளுக்கு சக்கரை நோய் மட்டும் கிடையாது, சக்கரை நோயுடன் உயர் ரத்த அழுத்தமும் சேர்ந்து இருக்கும். இவர்கள் இருவரும் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் போல நிறைய நோயாளிகளுக்கு பிக்கம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய மருந்துகளை வந்து மருந்தினுடைய அளவு அதிகமா இருக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சு அந்த பாதிப்பை நம்ம வந்து உணவு எடுத்துக்கோங்க. இப்போ சக்கரை நோயாளிகளுக்கு வந்து உயரத்தில் சேர்ந்து இருக்கவங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? வேறுபாடு கிடையாது. நம்ம உயரத்தளத்தை வந்து நம்ம 140/90 கீழே வைக்கிறது மூலமாக சக்கரை நோய் மற்றும் உயரத்தளத்தினால் வரக்கூடிய ரெண்டு பாதிப்புகளை நம்ம தவிர்த்து விடலாம். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிளட் பிரஷர் ரெண்டுமே என்னன்னா எல்லாமே ஒரே ப்ராப்ளம் உண்டாக்குது. செரிபுர வேஸ்லாக்சின் மூளை பாதிப்பு, இதய பாதிப்பு, கண்ணரம்புகள் பாதிப்பு, ரத்த குழாய் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு எல்லாத்தையும் உண்டாக்குது. ரெண்டுமே இருக்கவங்களுக்கு HbA1c 7 கீழே வச்சுக்கணும். பிளட் பிரஷரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 140, இன்னும் கொஞ்சம் குறைச்சு 130-180 வச்சா நல்லதான். 140-90 கீழே இருந்தாலே போதும். 60 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 60 வயதுக்கு மேல 190-190 இருந்தாலே போதும். நிறைய ஸ்ட்ரிஞ்சன்டா நம்ம பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ண சொல்லும் போது நிறைய மருந்துகள் பில் பர்டன் நிறைய மருந்து எடுக்கும்போது வயதானவங்களுக்கு வந்து மறதி, ஞாபக மறதி போன்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்க உறவினர்கள் தான் எடுத்துரணும். ஸோ அதை குறைக்கிறதா நம்ம வந்து அந்த லெவலை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம், 150-190 வச்சிருக்கிறோம். ஸோ உயர் ரத்த அழுத்தத்தையும் சக்கரை நோய் ரெண்டு இருக்கிறவங்க ரெண்டையும் நம்ம வந்து நேர் நார்மல்ல வச்சிருந்ததன் மூலமாக அந்த பாதிப்புகள் ரெண்டுக்குமே ஒரே விதமான பாதிப்புகள் தான். சில பாதிப்பு மட்டும் தான் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதயம் வந்து சேம்பர் விரிவடைஞ்சிருது, ஹைப்பர்ட்ரோபி ஹைப்பர்ட்ரோபின்ற ப்ராப்ளம் வருது. ஆனால் இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் டென்ஷன் மெடிக்கேஷனால கூட வரலாம். முந்தியெல்லாம் தைசைட் கொடுப்பாங்க, அதனால உயர் சர்க்கரை அளவு வரலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு மினிமல் தான், ரொம்ப மிகச்சிறிய ஒரு பாதிப்பு தான். ஸோ அதனால வந்து ரெண்டுமே இருக்கிறவங்க 3 மாசத்துக்கு ஒரு நீங்கள் போகும்போதே எல்லாருக்குமே டிஜிட்டல் பிபி பேட்ஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் செக்அப் பண்ணிக்கங்க. டாக்டர்கிட்ட போகும்பொழுது பிபி பேட்ஸ் பிபி செக் பண்ணிட்டு சர்க்கரை அளவை பார்த்துட்டு நீங்கள் அந்த ரெண்டு நோய்களையுமே இணை நோய்கள் சொல்லணும். இது நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு காரணிகளாக இருக்குது. ஸோ அதை நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு பிபியும் இருக்குது, சுகரும் இருக்குது, நான் என்ன தான் சாப்பிட்றது? வருத்தப்பட தேவையே இல்லை. உப்பு குறைக்கின்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று. செறிவூட்டப்பட்ட உணவு, செறிவூட்டப்பட்டா நம்ம நிறைய தெரியும், ரீஃபைன் ஃபுட்ஸ், ஈஸியாக சர்க்கரை ஏழை உயர்த்தக்கூடிய ஜாங்கிரி, குலோப் ஜாமுன், அந்த மாதிரி நம்ம உணவுகளை தவிர்த்துடணும். உணவு கட்டுப்பாடு நம்ம முக்கியமானது. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு மெயினாக இதை வந்து நம்ம மொத்தமாக தவிர்த்துருங்க. சர்க்கரை நோயை வந்து உணவு கட்டுப்பாடு, மருந்துகள், ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் தெரியாது கருவாடுலாம் நம்ம வந்து நிறைய உப்பு இருக்கு, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஊறுகாய் ரொம்ப கொஞ்சமா, அதாவது வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குதுன்னா ஊறுகாயை தவிர்த்து நல்லது. சோ இந்த உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சக்கரை நோய் இரண்டு இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடு, உப்பினுடைய அளவை வந்து குறைக்கிறது, உணவில் வந்து பழங்கள் அளவை அதிகமா எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி, தகுந்த மருந்துகள், சக்கரை நோய்க்கும் உயர் ரத்த அழுத்தம் ரெண்டுக்கும் சேர்ந்து எடுத்து பீரியாடிக்கல் அதாவது குறிப்பிட்ட இடைவெளி மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து ரத்த அழுத்தத்தை 140-190 50 வயதுக்கு உள்ளவர்கள், 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து 150-190 வச்சுக்கிட்டு சக்கரை அளவு கட்டுக்குள்ள வச்சோம்னா ரெண்டு நோய்கள் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம விடுபட்டு நல்ல முறையில் வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
5: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
6: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
7: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
6: தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இப்போ சொல்ல போகிறது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அப்போது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தவர் மருதுபாண்டியர் காளையார் கோவிலுக்கு ஒரு பெரிய தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணினார், சிற்பிகளையெல்லாம் வரவழைச்சார். கடைசியாக அந்த தேரின் அச்சுக்கு ஒரு பெரிய மரம் தேவைப்பட்டது. அதுக்கு பொருத்தமாக ஒரு மரம் எங்கே கிடைக்கும்னு தேடினார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள ஆலயத்துக்கு எதிரில் ஒரு பழமையான பெரிய மருத மரம் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டார். உடனே அதை வெட்டி அனுப்பும்படியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். அதிகாரிகள் உடனே அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் அதை வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் அங்கே ஓடி வந்தார். அவர் வந்து இந்த திருப்புவனநாதருக்கு பூசை செய்து வந்த இந்த ஆதி சைவர்களில் ஒருத்தர். அவர் பேர் வந்து புஷ்பவன குருக்கள்னு பேர். அவர் என்ன பண்ணார், அந்த மரத்தை வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்தார். இது மன்னர் உத்தரவுன்னு நாங்கள் அதிகாரிகள், அந்த மன்னர் மீது ஆணை, இதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்னார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இதை மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு வியப்பு. உடனே அவரே புறப்பட்டு நேரில் அங்கே வந்தார். யார் அவர் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே மன்னர் அவருக்கு ஒரு அபய நிருபம் எழுதி அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கோ அல்லது பயந்து ஓடினவங்களுக்கோ நீங்கள் பயப்பட வேணாம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு அரசர்கள் அனுப்பி வைக்கிற கடிதத்துக்கு அபய நிருபம்னு பேர். அப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சார். அதை கண்டதும் அவர் கொஞ்சம் தைரியமாக திரும்பி வந்தார். மன்னர் கோபப்படாமல் கேட்டார், அந்த மருத மரத்தை வெட்ட வேணாம்னு தடுத்தது உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னார் அவர். காளையார் கோவிலில் வந்து தேர் வேலைக்காக அதை வெட்ட சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு சில காரணங்கள் உண்டு அப்படின்னாராம் அவர். என்ன காரணம் அது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கார் மன்னர். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஆற்றுல குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க. எப்பவும் இங்கே தண்ணி ஓடுறதில்ல. கோடை காலத்தில் வடகரை ஓரமாக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஓடும். அப்போ அங்கே குளிச்சுட்டு சுடு மணலில் நடந்து வர்றவங்க இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்த மரம் எவ்வளவோ காலமாக இங்கே இருக்குது, எவ்வளவோ பேர் இதோட நிழலில் இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள் இவங்கள்லாம் வர்றாங்க. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் அவங்கெல்லாம் வெயிலில் தவிச்சு போடுவாங்க. ஆனால் கோவில் தேருக்கு இந்த மரம் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மரத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மன்னர் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ பேருக்கு நிழலாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த மருத மரம் மன்னருடைய பெயரை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். மருது பாண்டியர் நிமிர்ந்து அந்த குருக்களை பார்த்தார். நீங்கள் செஞ்சது சரிதான், மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த மரம் வெட்டப்படலை, தேருக்கு வந்து வேறு மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அகந்தை இல்லாத ஒரு அரசன்தான் தன்னுடைய உத்தரவு தடுக்கப்படும் போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அதை மாற்ற முடியும். மருது பாண்டியர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னர். நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருந்தார், வசதியான ஆள். ஊருக்கு அவர் தான் தலைவர். கிராமத்து எல்லையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டணும்னு மக்கள் சொன்னாங்களாம். உடனே இவர் சில ஆட்கள் அனுப்பி அதை வெட்ட சொன்னாரான். இவங்க போய் அதை வெட்டும் பொழுது சில பேர் வந்து அதை தடுத்துருக்குறாங்க. இது தலைவர் உத்தரவு, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம்னா, இந்த மரத்தை பார்க்கும்பொழுதுலாம் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தை வெட்டிவிடாதீங்க அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் அது என்ன அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களாம், அது வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டத்தில் அமைந்திருக்கிற சின்னமனூர் ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். சங்ககால பெயரான அரிகேசநல்லூர் என்ற ஊர் சின்னமனூர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ராணி மங்கம்மாவின் பாதுகாப்பாளராக இருந்த சின்னம நாயக்கர் என்பவரின் பெயரால் அமையப்பெற்ற ஊர் என்றும், காலப்போக்கில் சின்னம நாயக்கனூர் சின்னமனூர் என்று மருவியது என்றும் சொல்லப்படுது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் கூலி. வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்டிஎஸ் பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ITI பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2006,

2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 மற்றும் 18 முதல் 27 வயது வரை தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 700 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு FRIDU.edu.in. செப்பேடு புகழ்பெற்ற சின்னமனூரில் மேற்கு புறம் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சிவகாமியம்மன் திருக்கோயில் பல சிறப்புகளை உடையது. கோவில் உருவான காலத்தில் நகரை பற்றியும் கோவிலை பற்றியும் எழுதப்பட்ட செப்பேடுகள் இன்றும் லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு. பாடலை கேட்கும் முன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.

சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒலித்த பாடலின் படம் ரெட்ரோ. நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1160 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 11 ஆகும். மேலும் விவரங்களுக்கு COALindia.in. சின்னமனூர் வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகும். இங்கு மக்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் எளிதில் கிடைக்கிறது. வாரந்தோறும் வியாழக்கிழமை வாரச்சந்தை புகழ்பெற்றதாகும். நகரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த கிராம விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை இங்கு குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் பீஸ்ட். தேனி மாவட்டத்தில் உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கும் இங்கிருந்து எளிதில் செல்ல முடியும். அதற்கேற்ற வாகன வசதிகளும் பேருந்து வசதிகளும் உள்ளன. நகரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சுருளி ஆறு, சோத்துப்பாறை அணை, வைகை அணை ஆகியவையும் உள்ளன. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணி பற்றிய அறிவிப்பு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித்தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் +2 இயற்பியல், வேதியியல், கணிதம் பாடங்களை முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1-7-2007 முதல் 1-7-2010 பிறந்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை JEE, மதிப்பெண் நேர்முகத் தேர்வு. படிப்பு பணி 4 பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும். லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 12 ஆகும். மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in. அருள்மிகு சிவகாமி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான பெரிய தேர் இங்கு இருக்கு. வருடந்தோறும் சித்திரை மாதம் இங்கு நடைபெறும் தேர் திருவிழா பிரசித்தி பெற்றது. சின்னமனூர் பெரிய அளவிலான வாழை சாகுபடிக்கு ஏற்றுமதி செய்ய ஒரு பெயர் பெற்ற ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நேர்களே, சின்னமனூர் ஊரை சுற்றிய நகர்வுலா பிடித்ததா? மற்றொரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

0: யுவன் சங்கர் ராஜா விருக்ஷா பாலு குரல்களில் ஒலித்த பாடலின் படம் குட். இன்றைய நகர் உலா இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். கோட்டயத்தில் நடைபெறவுள்ள மலையாள நாளிதழான தீபிகாவின் 140வது நிறுவன தின கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன்கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். நேற்று புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 150வது பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகளுடன் நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நாளை முதல் கட்டிட அனுமதி, திட்ட விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று, நேரடியாக விண்ணப்பித்தால் ஏற்கப்பட மாட்டாது என்றும் புதுச்சேரி திட்ட ஆணைய உறுப்பினர் செயலர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் கவர்ச்சியை வெளிக்கொணர்தல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு எதிராக போராடுதல் என்பதாகும். வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 3ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்பதில் நம் பங்கு, இவை குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு தனி மனிதனும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வைத்திருக்க வேண்டும். அன்றாட பழக்க வழக்கங்களில் சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் ஆரோக்கியமான சூழலையும் புவி வெப்பமயமாதலையும் தூய்மையான காற்றும் கிடைக்க வழி உண்டு. புவி வெப்பமடைதலை ஓரளவு நம்மால் கட்டுப்படுத்தவும் முடியும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

0: குரலில் ஒலித்த பாடலின் படம் சூரரை போற்று.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ
3: சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரியாக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க குப்பைகளை முறையாக நிர்வகித்தல் அவசியம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை கூடைகளில் மட்டுமே போட வேண்டும். நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவரவர் வீட்டில் இதனை செய்தால் நாடும் வீடும் நலம் பெறும் என்பதில் ஐயமில்லை. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். அடுத்தபடியாக என்னென்னா, நீர் மற்றும் மின்சாரத்தை சேமிப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குழாய்களில் வரும் தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும். மழைநீர் சேகரிக்கும் அமைப்புகள் மூலம் நிலத்தடி நீரை உயர்த்த முடியும். தேவையில்லாத போது மின்விசிறி விளக்குகளை நிறுத்தி மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். மேலும் தகவல்கள் 8:30 மணிக்கு.

ஒலித்த பாடலின் படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மரங்களை வளர்க்க வேண்டும். காற்றில் நச்சுத்தன்மை கலக்கும் காரணிகளை தடுக்க, இதனை தவிர்க்க குப்பைகளை எரிப்பதை தடுக்க வேண்டும். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒலித்தது ரெமோ படப்பாடல். மற்றொரு புறம் கொசு வராமல் தடுக்க சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். திறந்த வெளிகளில் அசுத்தப்படுத்தாமல் வீட்டிலுள்ள அல்லது பொது கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். நெகிழிப்பைகளை தவிர்த்து மற்ற பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு. பாடலை கேட்கும் முன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை

காலை 10:55 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.

வாரிசு படத்திற்காக ஒலித்த குரல்கள் அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிட்டா காந்தி. சுற்றுப்புற தூய்மை ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் விதமாக சுத்தம் சுகந்தரும், சுத்தம் சோறு போடும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் போன்ற பழமொழிகள் மூலம் நம் வீட்டை, தெருவை மற்றும் நாட்டின் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக பாதுகாப்போம் என்ற உறுதிமொழி ஏற்று வளமுடன் வாழ்வோம். என்ன நேர்களே, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்பதில் நம் பங்கு குறித்த சில தகவல்களை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

மோகித் சௌகான் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலித்தது எதிர்நீச்சல் படப்பாடல். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: del sí. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தூறலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கைகுலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் இளவைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 நான் கேட்டுட்டு இருக்கேன். தருமபுரி பண்பலையில ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பா இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புணல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவையொரு விருப்பம் இதில் வந்து பங்கு கொள்கிற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக நம்ம பண்பலை இருந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில் ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலைவாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகளாக நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
2: வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்துலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ வேலை செய்யும்போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட்டு இல்லாத டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லேயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரேடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷனை பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா, இல்ல கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 சாங்ஸ் போடுவாங்க, 90 சாங்ஸ் போடுவாங்க, 2K சாங்ஸ் போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அவசர காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலான்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற

ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், என் பேர் சௌமியா ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணதுதான். சீரியஸா சொல்லணும்னா நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்ஸிமம் எல்லா ஷோவுமே கேட்பேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்புறம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அதை நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருதே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம்ஏ சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்ஸிமம் கேக்குற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்ஸிமம் கேப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தம்பட்டி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள், ராஜச்ச மாணவர்கள்லாம் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன், பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க, அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் இதுல போடுவாங்க, அதுல யார் வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நான் எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அதை நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கூட கூட நான் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, அதுல நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதை நானும் பேசுங்க ரேடியோவில் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க, எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவை போய் பேசணும்னு ரொம்ப

விலங்குகளுக்கு நோய் வராம கத்துக்க சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க. எங்க அப்பாவோட போட்டோகிராஃபர், எங்க அப்பா மாதிரி நிறைய போட்டோகிராஃபர் பேசிக்கிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள் தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதான் படிச்சு எங்களுக்கு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு.

0: கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மன சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும் தூரத்து தாயின் தாலாட்டு போல, தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை, மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:58. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி. அரங்கிசை.
1: அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று நாகப்பட்டினம் பிஎல்ஜிஎம் பழனி குழுவினரின் நாதசுரைசை கேட்கலாம். உடன் தவில் வாசிப்பவர் டிஆர்பி ராமமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக மகாகணபதி நாட்டை ராகம் ஆதி தாளம்

அடுத்து அருள்வாய் அங்கையர் கண்ணியே, தர்மவதி ராகம், கண்டச்சாப்பு தாளம், எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் பிஎல்ஜிஎம் பழனி குழுவினரின் நாதசுரைசை. உடன் தவில் வாசிப்பவர் டிஆர்பி ராமமூர்த்தி அவர்கள். தொடர்வது ஸ்ரீ வல்லி தேவ சேனாபதே. நடபைரவி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிஎல்ஜிஎம் பழனி குழுவினரின் நாதசுர இசை, டிஆர்பி ராமமூர்த்தி அவர்கள் தவில்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.

0: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைத்து உரையாற்றுகையில், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். உலக புகையிலை எதிர்ப்பு தினம்

0: என்று அனுசரிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் கவர்ச்சியை வெளிக்கொணர்தல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு எதிராக போராடுதல் என்பதாகும். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 40 புகார்களில் 22 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் 2ம் இடம் பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல், ஊர், பெயர் இவற்றை குறிப்பிட்டு அனுப்பவும். தொடக்கமாக ராஜபாளையம் பிரபுவீரா விரும்பி கேட்ட பாடலின் படம் ஐ லவ் இந்தியா.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து குப்பநத்தம் டி ராமு, தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமபிரியா துருவா ரவிக்குமார், இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ஆட்டுக்கார அலமேலு.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் மலைக்கள்ளன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து திருவாரூர் காட்டூர் சிவக்குமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் எந்த படத்தில் வேண்டுமானாலும் எந்த பாடல் வேண்டுமானாலும் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கான பாடல் இதோ.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் தூங்காதே தம்பி தூங்காதே.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் நிறைவாக, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ரம்மி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். கோட்டயத்தில் நடைபெறவுள்ள மலையாள நாளிதழான தீபிகாவின் 140வது நிறுவன தின கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் சிபி கிராம்ஸ் குரல் வழி உரையாடல் மென்பொருளான சமாதன் டிடியை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் குறைதீர்க்கும் வழிமுறையை ஜனநாயகம் மயமாக்குவதற்கான ஒரு முக்கிய பணியாக சமாதன் டிடி விளங்கும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு நாளை முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரியில் இருந்து தற்காலிகமாக விலக்கு அளித்துள்ளது. பருத்தி விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 40 புகார்களில் 22 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. வியட்நாமில் நடைபெற்ற 17 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் திக்ஷாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியில் இருந்தும், அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம்.
3: யே ஆகாஷ்வாணி தில்லி ஹை, கிருபயா ஹமாரே விசேஷ் கார்யக்ரம் கி பிரதீக்ஷா கீஜியே. யே ஆகாஷ்வாணி ஹை.
4: ஸ்ரீமத் பகவத் கீதா மே கஹா கயா ஹை, யதி வியக்தி கி புத்தி சுத்த ஹோ தோ அக்ஸர் சோட்டே சோட்டே கர்மோ கி நைதிக் யோக்யதா பி படே படே கர்ம கர் டாலனே மே சமர்த் ஹோதி ஹை. புத்தி தோ ஏக் தல்வார் கே சமான் ஹை. ஜீவன் மே ஜோ குச் பி இன்சான் கே சாம்னே ஆதா ஹை உஸ்கி காண்ட் சாண்ட் கர்னா ஹி புத்தி கா காம் ஹை. இஸ்கே விபரீத் ஜப் புத்தி சுத்த நா ஹோ தப் கிசி கர்ம கி நைதிக் யோக்யதா கா க்யான் மனுஷ்ய கோ நஹி ஹோ சக்தா. இஸ் தரஹ புத்தி கே அபாவ் மே அச்சா கார்ய பி புரா பன் சக்தா ஹை.
5: मन की शांति और शक्ति के लिए जुड़िए भक्ति से. आकाशवाणी आपके लिए लेकर आया है विशेष चैनल आराधना. 24 घंटे सुनिए कई भारतीय भाषाओं में अपने मनपसंद भजन, महत्वपूर्ण सांस्कृतिक आयोजनों की सजीव प्रस्तुति. महाकुंभ मेला हो या जगन्नाथ रथ यात्रा, लोक रामायण या पौराणिक प्रसंग, सुनिए सूफी संगीत और शबद कीर्तन.
6: कोई बोले राम राम,
5: आध्यात्मिक ऊर्जा का संचार करता आकाशवाणी का आराधना चैनल. न्यूज ऑन AIR ऐप, DTH और YouTube पर भी उपलब्ध आराधना चैनल.

0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார். என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலை, ஒரு நாள் இல்லை

0: ஒரு நாள், அதோ பாருங்க குரீந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க. அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்க அம்மா டிவியில் பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரீந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரீந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரீந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல. சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும். ஏன், 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காணுறது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால் இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் 2 பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முதப்பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரீந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2 10.15 வினாடிகளில் கடந்து முடியடித்தேன். 2 பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ

0: கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கணும். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோடய தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்ட வல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மனம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திர

பாரதத்தின் சுவர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும் நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன.
இவற்றிலே

அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ, நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும்.

நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் இந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது.
இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசுபொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும்போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:03.
3: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
4: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
3: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
4: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
4: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
3: ஆனா அக்கா,
4: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
3: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: நேர்களை இனி கேட்கலாம் இனிமையான இசை கானங்களை வழங்கும் இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது கடலோர கவிதைகள் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி ஆகியோர்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பாட்டுக்கொரு தலைவன் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ எஸ் ஜானகி ஆகியோர்.

நேரம் 12:15. 8 வினாடிகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் திருமதி பழனிசாமி படப்பாடலை.

இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மிஸ்டர் மெட்ராஸ் பட பாடலை. இந்த பாடலையும் பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை மாலை.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத
1: ஃபீஸ் பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
0: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பாவில் வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்பமுறை என தொடங்கும் பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை ஏஞ்சல்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
6: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
5: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
6: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின்

0: விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
0: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம் தமிழ்நாடு கே நாகர்கோயில் மே.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6 லட்சம் மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.

0: இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21 நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18 நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:25.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அடடா, நீங்கள் இப்படியெல்லாம் ஏன் நினைக்கணும் சிஸ்டர்? பர்த்டே செலிப்ரேஷனில் பேசுறது பத்தி நான் ஆட்சேபமே சொல்லல. ஆனால் பொலிட்டிக்கல்னு வந்து நிற்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்க

என்று உண்மையை விளக்குகிறாள் லோகா. மைத்ரேயிக்கு கூட்டுச்சேரலின் மர்மம் இப்போதுதான் புரிகிறது. அவர்களை சார்ந்து இந்த சமூகம் வெற்றி தேடிக்கொள்ள முயல்கிறது. யாரேனும் சார்ந்து எப்படியேனும் இடங்களை பிடிக்க வேண்டும். மைத்ரேயி தான் ஒரு பொறிக்குள் அகப்பட்டு கொண்டார் போல் உணர்கிறாள். ராஜா அவளை வற்புறுத்தவில்லை, வரவேற்றார். ஆனால் இவர்கள் தீர்மானத்துடன் வந்திருக்கின்றனர். லோகா அவளை விரலை காட்டி ஆணையிடலாம் என்று நினைக்கிறாள். அம்மைவிடு ஆசாமி நன்றாக முகஸ்துதி செய்ய தெரியும் என்று நிரூபிக்கிறான். பளிச்சுன்னு சொல்றேனம்மா, எங்க தொகுதியில் உங்களை நிற்க வைக்கும் எண்ணம் எனக்கு உண்டு. உங்களுக்காக கூட்டு கட்சிகள் எல்லாம் வேலை செய்யும், பெரும்பான்மையும் மிடில் கிளாஸ் ஓட்டுகள். என்னையா தேர்தலுக்கு நிற்க சொல்கிறீர்கள்? ஆமா, ஏன்? நீங்கள் எங்கள் தொகுதியில் நின்றால் ஓட்டை அள்ளி கொண்டு வருவீர்கள். எங்கள் தொகுதி சுதந்திரா கோட்டை, முழுசும் வேற கட்சி, நமக்கு கூட்டு. அவ்வளவு பேரும் நமக்கு வேலை செய்வார்கள். பணச்செலவு பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஞானம் மைத்ரேயின் இந்த நிலையை அனுபவிப்பவள் போல் மேசையின் மீது விரல்களால் தாளம் போடுகிறாள். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தான், ஆனால் என்னை ரொம்ப மன்னிச்சுக்கணும் சிஸ்டர், எனக்கு இது சரி வரும்னு தோணல. நீ என்ன இவ்வளோ பயப்படுற? உனக்கே தெரியும், இத்தனை வருஷம் ஆட்சியில் இன்னைக்கு ஜனங்கள் ரேஷன் கியூவில் நிற்கும் நிலைதான் காண்கிறோம். நான் உள்ளே இருந்து பார்த்தவள். உண்மையாக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவா யாரும் இன்னைக்கு அங்கே இல்லை. அதுவும் நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த ஆட்சி ஒண்ணுமே நல்லது பண்ணல. இப்போது ஒரு மாறுதலை எல்லாருமே வரவேற்கிறார்கள். அதனால நீ தயங்கவே வேண்டாம் என்று லோகா தன் பேச்சை முடிக்கும் முன்பு அம்மைவிடு தன் தோல்பையை திறந்து கத்தையாக காகிதங்களை எடுத்து போடுகிறான். இரண்டு மூன்று நீளமான அச்சிட்ட காகிதங்களை உருவி மைத்ரேயியிடமும் ஞானத்திடமும் கொடுக்கிறான். கட்சியின் கொள்கைகள் கொண்ட ஒரு தாள், இன்னொன்று அதில் சேர்வதற்கான விண்ணப்ப பாரம். நீ அரசியல் உலகில் ஒரு நட்சத்திரமாக போகிறாய் என்று குளிர்ச்சியாக புகழ்பாடுகிறது மொட்டை. நான் இம்மாதிரியான பொதுக்கூட்டங்களில் பேசியதே இல்லை. சும்மா பொய் சொல்லாதே, அன்னைக்கு காந்தி ஜெயந்தி கூட்டத்தில் நீ பேசிய குரல் இன்னமும் என் காதில் ஒலிக்கிறது. அது பொதுக்கூட்டம் இல்லையா? நீங்க கட்டாயம் ஒப்புக்கொள்ளணும். பொலிட்டிக்கல்னு நினைக்க ஒரு தப்பும் இல்லை. நீங்க யோசனை செய்து பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கடமை. இப்படி நாமெல்லாம் ஒதுங்கினால் எப்படி? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஸ்ரீனிவாசன், மைத்ரேயி மாட்டேன்னு சொல்ல மாட்டாள். என்ன? லோகா அழகாக சிரிக்கிறாள். நீ யோசனை பண்ணி வை, ஸ்ரீனிவாசன் மறுபடி வருவார். என்ன? சரி சிஸ்டர், ஓகே. அப்ப கிளம்பலாமா? வரேன் ஞானம்மா. லோகா எழுந்திருக்கிறாள். வரோம்மா, வரோம். அவர்கள் விடைபெற்று கொண்டு எழுந்திருக்கின்றனர். கையில் இருக்கும் தாள்களை வெறித்து பார்க்கிறாள் மைத்ரேயி. உங்களால் தான், எதற்காக அவர்களை உட்கார வைத்தீர்கள் என்று பொய்கோபம் கொண்டு சாடுகிறாள் ஞானத்தை. நானா உட்காடுங்கள், மைத்ரேயை பார்த்து விட்டு போங்கள் என்றேன். லோகா ஆபீஸுக்கு தேடிக்கொண்டு வந்துவிட்டாள். அவர்களை நான் என்ன கழுத்தை பிடித்து தள்ளுவதா? அது சரி. அவர்கள் தேர்தல் அது இது என்றெல்லாம் கொக்கி போடும்போது நீங்கள் என் இடித்த புலி போல் உட்கார்ந்தீர்களாம். நான் வேற என்ன செய்வதாம்? நான் உங்கள் சொந்த தங்கையாக இருந்தால் இப்படி உட்கார்ந்திருப்பீர்களா? நிச்சயமாக உட்கார்ந்துதான் இருப்பேன். உன் சுதந்திரத்தில் நான் ஏன் குறுக்கிட வேண்டும்? உனக்குதான் இந்த கட்சியில் நம்பிக்கை இருக்கிறதே. உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் அக்கா. இந்த தடவை ஆளுங்கட்சி விழுந்து விடுமா? அதென்னமோ என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சமூக கட்சி நிச்சயமாக வராது. ஏன் இப்படி சாபம் கொடுக்கிறீர்கள் அக்கா? எலெக்ஷன் ஒரு சர்க்கஸ். நான் அனுபவத்தில் சொல்கிறேன், ஆளும் கட்சியை எதிர்க்கும் சோசியலிஸ்டுகள் எல்லாரும் தோற்றாலும் நான் வெற்றி பெறுவேன் என்று என் கட்சி நினைத்தது. இளம் வயசு, பெண் என்ற கிளாமர், பேச்சுத்திறன், இவற்றையெல்லாம் தராசு தட்டின் கனத்தை கூட்ட நம்பியிருந்தது. ஆளும் கட்சியை அசைக்க முடியவில்லை. உனக்கு ஒன்று மட்டும்தான் நான் சொல்வேன். நீ தேர்தலுக்கு நிற்கும் ஆசை இருந்தால் என் சேமிப்பை நான் தருகிறேன். எவரோ பணம் கொடுக்கிறார் என்று மட்டும் நம்பிவிடாதே. பிறகு நீ வெற்றி பெற்றாலும் அவர் கடுமையாக இருக்க வேண்டும், தோற்றாலும் அவர் கடுமையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? மைத்ரேயி நெஞ்சத்து நெகிழ்வை விழுங்கிக் கொள்கிறாள். நான் நிச்சயமாக அந்த தேர்தல் வலையில் விழமாட்டேன்.

0: அதுவும் நீ இஷ்டம். உனக்கு அறிவுரை சொன்னேன். அந்த மொட்டைத்தலையை நினைத்தால் சிரிப்பாய் வருகிறது. தனியாக இந்த வீட்டில் ஏறமாட்டேன் என்று மொட்டை அதிகாரம் செய்து கொண்டு இருந்தவர் இப்போது எப்படி சேர்ந்திருக்கிறார்? லோகா லோகா வென்று லோகா எப்படி மாறிவிட்டாள்? சில பலன்களை எதிர்பார்த்து கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் மாறுவதில் ஒரு வியப்பும் இல்லை. இந்த வீட்டுக்கு இப்போது யோகம் அடித்திருக்கிறது. வராத பெரிய மனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள். இன்னும் யார் யார் வருவார்களோ என்று கண்களை சிமிட்டுகிறாள். நான் திரும்பவும் ஓடிப்போய் விடப்போகிறேன் என்று கூறிக்கொண்டு சமையலறைக்குள் செல்கிறாள் மைத்ரி. லோகாவின் வீட்டில் சில நாட்கள் தங்கி அவளுடைய தயவால் இந்த இல்லத்துக்கு சென்று கல்வி பயின்று முன்னுக்கு வந்திருப்பவள் மைத்ரி. அதற்காக அவள் உரிமை கொண்டாடுகிறாள். ஆனால் முழுதுமாக உணவு, உடை, உறையுள், கல்வி உள்பட அன்பையும் பொழியும் இந்த ஞானம் அவள் மீது அப்படி சுதந்திரத்தை பறிக்கும் அளவு உரிமை கொண்டாடவில்லை. என்ன யோசனை? இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது. யாருக்கு பார்ட்டி என்று கேட்டுக்கொண்டே தேநீரை அவள் கிண்ணத்தில் வார்க்கிறாள் மைத்ரி. பட்டுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கே, அதுக்கு பார்ட்டியாம். தண்ணி இல்லாத பார்ட்டி. நம்ம மணி ஐயரின் குரூடாயில் தயாரிப்புகள். அப்படியானால் கொலையில் உள்ள புடலங்காயை நாளைக்கு பறிக்கிறேன். ஏன், நீ சாப்பிட வேண்டாமா? புடலங்காயை பறித்து சமைத்து வை, நான் வந்து சாப்பிடுகிறேன். மைத்ரிக்கு நாவுக்கு உப்பு காரத்துடன் நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். ஆனால் ஞானமோ உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் எதையோ சமைத்து வைப்பாள். நாவை வளர்க்கக்கூடாது, காரசாரம் சாத்வீக உணவல்ல என்று ஞானம் கூறுவது வழக்கம். நீங்கள் இப்படி சாப்பிடுவதனால்தான் சென்சார் போர்டு பொறுப்பிலிருந்து இன்று வரை நேருக்கு நேர் பேச துணிவின்றி வழவழ கொழகழவென்று இருக்கிறீர்கள் என்று விளையாட்டாக மைத்ரி மறுமொழியும் கூறுவதுண்டு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: நேயர்களை கேட்கலாம் நம் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அடையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் பாமா விஜயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை.
1: வரவு எட்டணா செலவு பத்தணா அதிகம் ரெண்டணா கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைவரும் முதல் நேயர் யார்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்மா,
1: நான் பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்மா.
0: வணக்கம்மா, நலமா?

0: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: விளையாட்டு பிள்ளை படம். சொல்லாமல் தெரிய வேண்டுமே, சொல்லவும் தனிமை வேண்டுமே. நல்ல பாட்டு போடும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி.
0: நன்றிம்மா.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில இணையவரும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நன்றி. நான் பிள்ளையாருக்கு பக்கத்துல இருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன்
0: சார். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்கு வந்துட்டு சுமதி என் சுந்தரி அந்த படத்துல இருந்து ஒரு ஆலயம் ஆகுது மங்கை மனது அந்த பாடல் வேணும்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிங்கய்யா, நன்றி.

0: நேரம் 1:24.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் TM சவுந்தரராஜன் குரலில் பாவ மன்னிப்பு பட பாடலை.

இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அடையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 22752240 22752250 என்ற எண்ணிற்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மேட்டுக்குடி படத்திற்காக மனோ சுவர்ணலதா பாடிய பாடலை.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேரம் 1:35:50. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஜெமினி படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடலை.

0: இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2275240 2275250 என்ற எண்ணிற்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். தேன் நிலவு படத்திற்காக ஏ.எம். ராஜா பாடிய பாடலை.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
3: நேரம் 1:46. 7 நொடிகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சூரியகாந்தி படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடலை.

பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அது.

நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பிடிக்கும். மரியாத தலைவாசல் பிடிக்காதே என்று மாற உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை
1: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனியவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் என்ன ஆசை மச்சான் படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது. பூவே உனக்காக படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், சுஜாதா, சுனந்தா குரலில் ஒரு பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: நேயர்கள் இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40:17. நேயர்களை கேட்கலாம் தாளதரங்கம்.
1: இன்றைய தாளதரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதித்தாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வழங்க இருப்பவர் வி. வசந்தராஜா அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கத்தில் இடம்பெற்றது ஆதிதாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வாசித்தவர் வி. வசந்தராஜா அவர்கள்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறு.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்
2: தொடர்வது வானிலை அறிக்கை. சினேஞ்சல்
3: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 7 சென்டிமீட்டர், 4 முக்கு 6 சென்டிமீட்டர், காக்காச்சி 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமனாமருத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆம்பூர், சிவலோகம், பரூர், சித்தாறு, கேதண்டப்பட்டி, விருதுநகர், முள்ளங்கினாவிள்ளை, ஹோசூர், கொளச்சல், பேச்சிப்பாறை, கோழிப்பூர் விலை, தளி, காரியக்கோவில் அணை, தக்கலை, இரண்யேல், குழித்துறை, கோவிலாங்குளம், வடப்புதுப்பட்டு, மாம்பழத்துறை ஆறு, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 24.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னையில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில், தெற்கு கேரளத்தை ஒட்டி தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில் 3.1 முதல் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன்

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. நேயர்களினி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களின் முதலில் வருகிறது கீத கோவிந்தம் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் சித் ஸ்ரீராம்.

கேட்ட கீத கோவிந்தம் தெலுங்கு பட பாடலை தொடர்ந்து மீண்டும் மற்றொரு தெலுங்கு பாடலை கேட்கலாம். படம் பிரதர்ஸ். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஜாவித் அலி மற்றும் மகாலட்சுமி ஐயர் ஆகியோர்.

बस एक मैं हूँ, बस एक तुम हो।

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். ரேகா சித்திரம் என்ற மலையாள படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர் கபில் கபிலன்.

0: நேயர்கள் இதுவரை பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும், அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம்

0: செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30:14. நேயர்களை நீ கேட்கலாம் சங்கீத சாரல்.
3: மூத்த மருமகளே, இது உனக்கு. எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
4: அம்மா சின்னவளே, இது உனக்கு.
3: அப்புறம் இது எம்பேத்திக்கு.
5: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
6: எல்லாமே
3: எச்சரிக்கையா இருங்க.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் கேட்கலாம் சுப்பிரமணியனே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹிமாத்ரி சுதே என தொடங்கும் ஷியாம சாஸ்திரி கிருதி கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

0: மூத்த மருமகளே,
1: இது உனக்கு. இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு.
0: அப்புறம் இது என் பேத்திக்கு.
2: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
3: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
0: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
4: ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்கள் இதுவரை சங்கீதசாரல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனி தொடர்வது காவ்யா எங்கே நாடகம், சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது காவ்யா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்போர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவ்யாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ காவ்யா எங்கே நாடகம்.
1: அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எனக்கு லேட் ஆகுது.
2: இருமா காவ்யா, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன்.
1: உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் வாங்க.
2: சரி சரி இரு அண்ணே, வந்துடுறேன்.
1: என் சை
2: அண்ணே வந்துடுறேன்.
1: என் சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கண்ணா, லேட் ஆகுது.
2: ஓகே ஓகே வந்துட்டேன், வா பைக்ல ஏறு கிளம்புவோம்.
1: கார்த்தி அண்ணா, உன்ன ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா?
2: என்னம்மா காவ்யா, என்ன கேட்கணும்?
1: நான் பெரியவளாயிட்டா என்ன நீ மறந்துடுவியானா?
2: நானா மறந்துடுவேனா? இம்பாசிபிள்.
1: ப்ராமிஸ்?
2: ப்ராமிஸா? என் காவ்யா தங்கம் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எப்பவும் என் மனசுல இருந்துட்டே தான் இருப்பா.
1: அச்சோ, லவ் யூ சோ மச் நா.
2: லவ் யூ டூ காவ்யா தங்கம்.
1: தேங்க்ஸ் நா.
2: சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, பத்திரமா பிடிச்சிக்கோ. அண்ணே வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு.

0: கவ்யா டைம் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போறாங்க, சீக்கிரம் இறங்கு.
1: ஆ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
0: தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், ஈவினிங் வெயிட் பண்ணு, நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்.
1: ஓகேண்ணா, பாய்.
0: பாய்.
2: டேய் மச்சி, கவ்யா வந்துடா.
3: அட அட அட, ஏன் டெய்லி டிரைவர் தான் டிராப் பண்ணுவாரோ இந்த பிரின்சஸ?
2: பாடி கார்டு இல்லாமல் மேடம் வரமாட்டாங்க போலயே, உனக்கு எப்படி அமைச்சு இந்த வாய்ப்பு கிடைக்கும்?
3: நடக்கட்டும் நடக்கட்டும்.
1: இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை.
4: ஹாய் காவ்யா, குட் மார்னிங் டி. அவங்க ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, இக்னோர் பண்ணு.
1: எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தீபிகா.
4: பி போல் காவ்யா, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். சரி வா, கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, போகலாம்.
0: ஹே காவ்யா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு?
1: ஓகேவா போச்சுண்ணா.
0: ஏன் சோர்வா பேசுற? உண்மையை சொல்லு, என்னாச்சு?
1: அண்ணா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்குண்ணா.
0: என்னாச்சு காவ்யா, என்ன ப்ராப்ளம்? யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா?
1: அது வந்து அண்ணா.
0: சொல்லு, யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அண்ணன் பாத்துக்கிறேன்.
1: ஸ்கூல்ல சில பேர் தினமும் என்ன கிண்டல் பண்றாங்கண்ணா.
0: கிண்டல் பண்றாங்களா? யார் அவங்க, பேரை சொல்லு.
1: அதெல்லாம் வேண்டாம்ண்ணா, நீ வந்து கேட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுண்ணா.
0: காவ்யா, நான் இருக்கேன் சரியா? உன்னை யார் எதுவும் செய்ய முடியாது, தைரியமா இரு, அண்ணன் பாத்துக்கிறேன். காவ்யா, ஸ்கூல் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பாரு.
1: அண்ணா இல்லைண்ணா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ண்ணா.
0: நேத்து தான் உனக்கு கிளியரா சொன்ன காவ்யா, திரும்பவும் ஏன் உனக்கு பயம் வருது? நீ ஸ்கூலுக்கு போற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
1: நிஜமாவாண்ணா, நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா?
0: எஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்.
1: தோ ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிரண்ணா. அண்ணா நான் ரெடி, போலாமா?
0: இந்த 5 மினிட்ஸ்ல வந்துறேமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால்.

0: ஓகேண்ணா, நான் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க மா, லஞ்ச் பேக் கொண்டு வாங்க.
1: வர வர நீ ரொம்ப சோமேறியா போயிட்ட காவியா. உனக்கு லஞ்ச் பாக்ஸ் குடுக்க ஒரு ஆள் வரணுமா?
0: சாரிமா, அவசரத்துல மறந்துட்டேமா.
2: ஓகே காவியா, வா போலாம்.
3: மச்சான் மச்சான், காவியா இன்னைக்கும் பாடி கார்டோட வந்திருக்காடா.
4: இந்த அழகிக்கு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு மச்சி.
2: ஓய் தம்பிகளா, என்ன சொன்னீங்க?
3: இல்லைண்ணா இல்லைண்ணா, சும்மா ஜஸ்ட் ஜோக்ண்ணா.
2: என்னது ஜோக்கா? ஜோக்னா எல்லாரும் சிரிக்கணும், ஒருத்தி மட்டும் அழுதா அது பேர் ஜோக் இல்லை, புரிஞ்சுதா? என் தங்கச்சியை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.
3: சரிண்ணா சரிண்ணா.
4: மச்சி இனிமேல் அம்புளுக்கு கூடாதுடா, போகிற போக்க பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான்டா நம்மளுக்கு எடுக்கணும்.
5: சார் யார் நீங்கள், என்ன நடக்குதுங்க?
2: நதிங் மேம், நான் காவிய அண்ணன் தான், ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான்.
5: வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல?
2: நோ மேம், வேற எதுவும் இல்லை.
5: Okay students, prayer க்கு டைம் ஆயிடுச்சு. All of you go.
6: வாவ், ஹே காவியா, உங்க அண்ணே சம மாஸ் டி.
0: எங்க அண்ணே எப்பவுமே மாஸ் தான்டி.
6: நீ வேணா பாரு, அந்த பசங்க இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க.
0: நீ சொல்றது சரிதான் தீபிகா, ஆனா பொண்ணுங்க எப்பவுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்க கூடாது, தன்னிச்சையா செயல்படணும், போல்டா இருக்க கத்துக்கணும்.
6: என்னடி சொல்ற?
0: அதாவது நானே என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றேன்டி.
6: என்னமோ சொல்ற, சரி.
2: ஹே காவியா, டுடே கிளாஸ் எப்படி போச்சு? ஆர் யூ ஓகே நவ?
0: எல்லாம் ஓகே தாண்ணா, நல்லா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
2: தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தா அது போதுமா எனக்கு.
0: ஓகேண்ணா, நான் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் என் விருப்பம்.
2: வெரி குட்மா, நீ எப்பொழுதுமே எனக்கு ப்ரௌட் தான்.
7: டே கார்த்திக், என்னடா சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லைடா.
7: டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் வேற என்னமோ சொல்லுது. என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு.
2: அது அது வந்துடா, காவியாவை சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துகிறாங்கடா, பட் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்னு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குடா.
7: இங்கே பாடுறா கார்த்தி, நீ எப்போவுமே உன் தங்கச்சி கூடவே இருக்க முடியாது. காவியாவை கான்ஃபிடென்டான ஸ்ட்ராங்கான பொண்ணாக வளர்க்கணும்டா. அவள் எப்பவும் இன்னொருத்தரை நம்பியே இருக்கக்கூடாது, அவள் போல்டாக இருக்கணும். அது உன்னால் கண்டிப்பாக முடியும்டா கார்த்தி.
2: ம், புரியுதுடா பிரதீப், நீ சொல்கிறது 100% கரெக்ட் பிரதீப். அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்பேன், அதில் சக்ஸஸும் ஆவேன். ஓகேடா பாப்போம்.
7: ம், சரிடா பாய்.
8: கார்த்தி, நீ வேலைக்கு கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணுப்பா, நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குல்ல.
2: புரியுதுப்பா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். சென்னையில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, போகலாம்னு இருக்கேன், கிடச்சிரும்ப்பா.
9: கார்த்தி, காவியாவோட படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா. அவள் ஸ்கூல் முடிச்சிட்டா, காலேஜ் போகணும், அப்பா ஒருத்தரால் சமாளிக்க முடியாதுப்பா.
2: ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும். காவியா காவியா, கிளம்பிட்டியா?
0: கார்த்தியண்ணா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், நான் இப்போ இன்டிபெண்ட் ஆகணும், ஸோ நானே சைக்கிள் ஓட்டிட்டு போக போறேன்.
2: என்னம்மா சொல்ற, வெரி குட், அது நல்லதுதான்.
0: இனிமே நீங்க பிஸியா இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
2: தட்ஸ் மை கேர்ள். காவியா, நானும் இன்டர்வியூக்கு சென்னை கிளம்பலான்னு இருக்கேன். காவியா, இனி நீ தான் உன்னை பார்த்துக்கணும், சரியா?
0: சரிண்ணா, நானே என்னை பார்த்துக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பாய்ண்ணா.
2: பாய்மா, பார்த்து போயிட்டு வா.

0: அப்பாடா, ஒரு வழியாக டைமுக்கு இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இந்த ஜாப் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும், இல்லைனா வீட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம். காவியாமா, உனக்காக தான் இது எல்லாமே. அடுத்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க.
1: கார்த்திக், யூ கேன் கம் இன்.

0: என் பேர் கார்த்திக். எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் முடிச்சிருக்கேன். ஊரில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஜாப்க்காக வேக்கன்சி இருந்ததை பார்த்து அப்ளை பண்ணியிருந்தேன் மேம்.
1: ஓகே, ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க
0: மேம்? அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கணும் தான் மேம் என்னோட எய்ம். இது ஒரு ஜாப் மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.
1: நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
0: எஸ் மேம், என்னோட ஃபேமிலி என்ன நம்பிதான் இருக்காங்க, குறிப்பா என்னோட தங்கச்சி. அவளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் நான் தான் மேம் அமைச்சு கொடுக்கணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கு மேம்.
1: உங்களோட சிறப்பு திறமை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க
0: மேம்? ஐ நெவர் கிவ் அப் மேம். சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். ஐ வில் டூ மை பெஸ்ட் மேம்.
1: ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா,
0: ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் மேம், பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அனதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் சக்சஸ். திரும்பி கண்டிப்பாக வருவேன்.
1: ஓகே கார்த்திக், வி வில் கெட் பேக் டு யூ.
0: தேங்க் யூ மேம். அப்பாடா, நல்லபடியாக இன்டர்வியூ முடிஞ்சது. நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போது ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, காவியாட்ட பேசுவோம். ஹலோ காவியா.
2: அண்ணா, இன்டர்வியூலாம் எப்படிண்ணா போச்சு?
0: ஆ, இன்டர்வியூ முடிஞ்சுமா? நல்லா போச்சுமா.
2: அப்புறம் என்னண்ணா, நீங்கள் டெஃபினட்டாக செலக்ட் ஆயிடுவீங்க.
0: உனக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நான் செலக்ட் ஆயிடுவேன். ஓகேம்மா, நான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிவிடு.
2: ஆ ஓகேண்ணா, சொல்லிடுறேன். பாய்ண்ணா, டேக் கேர்.
3: அண்ணா, காலையில் ஊரில் இருந்து வந்தீங்க, வந்ததுலேருந்து நீங்கள் என் கூட பேசவே இல்லையே.
0: நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா, அப்புறம் பேசுகிறேன்.
3: வர வர நீங்க ரொம்ப மாறிட்டீங்கண்ணா, முன்னாடி மாதிரி இல்ல நீங்க.
0: தங்கச்சி, எல்லா நேரமும் உன் கூடவே இருக்க முடியாது, எனக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, புரிஞ்சுதா? போங்கட்டு.
3: சரிண்ணே, நான் தான் அண்ணனுக்கு பேர்டனா இருக்கண்ணா. அண்ணா என்கிட்ட ஓவரா கோவப்படுறாரு, நான் இனிமேல் அண்ணா கிட்ட பேச போறதே இல்ல.
0: காவியாவை கஷ்டப்படுத்திட்டேனோ, அண்ணா அண்ணான்னு என்னையே சுற்றி சுற்றி வரும் சின்ன பொண்ணு. சே, அவகிட்ட போய் என் கோவத்தை காட்டிட்டேனே. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது.
4: காவியா, கார்த்தி, வாங்க சாப்பிடலாம். ஏன் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாயங்காலத்துல இருந்து ரெண்டு பேரும் சைலண்டாவே இருக்கீங்க.
3: மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கும்.
4: அவ எதையோ மறைக்கிறா. டே கார்த்தி, நீ சொல்லுடா, என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்?
0: சுபா மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா.
4: சரி சரி, வாங்க சாப்பிடலாம்.
5: ஹே காவியா, என்னடி அப்செட்டாக இருக்க?
3: அது வந்து அண்ணனுக்கும் எனக்கும் சின்ன ப்ராப்ளம்டி, அவர் என் கூட பேசுறதே இல்லை.
5: அவர் பிஸியாக தாண்டி இருப்பார், அதுக்காகவா அப்செட்டாக இருக்க?
3: பிஸின்னா என்ன, ஏன் நான்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா?
5: காவியா, உன் அண்ணனுக்கு நீ இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் நீயும் அவரோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கணும்டி.
3: இல்லை இல்லை, இப்போது நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்.
5: ஏய், என்னடி சொல்ற?
3: இப்போ உனக்கு புரியாது, பட் நேரம் வரும்போது உங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த காவியா யாருன்னு.
5: உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, போ.
6: என்னடா கார்த்தி, உன் தங்கச்சி கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, இன்னும் பேசலையா காவியாவோட?
0: இல்லடா பிரதீப், அவ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி.

0: இருக்கு, அதான் ஃபீலிங்காக இருக்கு.
1: அட டேய், அதை அவாய்ட் இல்லைடா, ஹர்ட் பண்ணுறதுன்னு சொல்லு. ம், சரி நீயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாமே காவியோட பேசுறதுக்கு.
0: என்னடா பேசுறது?
1: சாரின்னு சொல்லு சிம்பிளா.
0: ம், சரி பேசி பார்க்குறேன்.
1: ம்,
2: நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல்ல ட்ரிப் போக போறோம். நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்க்கு.
3: காவியா காவியா, நம்மளும் போலாண்டி.
4: ம், போலாமே, நானும் வரேன்டி, ஜாலியா இருக்கும்.
3: ஆமா, உங்க அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே. எப்படி கேட்க போற?
4: எனக்கு யாரையும் கேட்க வேண்டியது இல்ல.
3: காவியா, சீரியஸ்லி இப்படி சொல்லாம போறது சரியா தப்பில்ல?
4: சரியோ தவறோ நான் வீக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ். அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
3: காவியா, ஸ்ட்ரென்த்துனா தனியாக போகிறதில்ல, உண்மையை பேசுகிறது தான். நீ தப்பு பண்ணுற காவியா, முதல்ல உங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லு போ.
4: பாப்போண்டி, நான் எதுக்கு கேட்கணும்? இதுதான் சரியான சான்ஸ். நம்ம அண்ணா தான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறானே. நான் என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டேன்னா என்ன? ஆ, இந்த ட்ரிப் போகிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் போய் நானும் சுதந்திரமான ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
0: என்ன காவியா உம்முன்னே இருக்கா? சரி, பிரதீப் சொன்ன மாதிரி பேசிதான் பார்ப்போம். காவியாமா, என்ன டின்னர் சாப்பிட்டியா?
4: சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்.
0: நாளைக்கு என்னம்மா பிளானு?
4: நத்திங், ரெகுலர் கிளாஸ் தான்.
0: சரி, கேர்ஃபுல்லாக போ. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அந்த பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணலைல்ல?
4: ம், எல்லாம் ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன்.
0: என்ன என்ன சொன்னாலும் ஒரு மாதிரியாகவே பேசுகிறா.
5: காவியா, இவ்வளோ சீக்கிரமாக எங்கம்மா போகிற?
4: ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா, அதான்.
5: அப்போ சாப்பாடு
4: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேம்மா.
5: முன்னாடியே சொல்லியிருந்தா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன்ல.
4: உங்களுக்கு எதுக்குமா வீண் கஷ்டம், நானே பாத்துக்கிறேமா.
5: வர வர நீ பண்றதெல்லாம் புதுசா தான் இருக்கு.
4: அம்மா, ஈவினிங் நான் வர லேட் ஆகுமா?
5: பாத்து பத்திரமா போயிட்டு வாமா.
4: ஹாய் தீபிகா.
3: ஹாய் காவியா. ஆமா, உங்க வீட்டுல ட்ரிப் போறத பத்தி சொன்னியா? உங்க அண்ணன் என்ன சொன்னாங்க?
4: அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலடி.
3: என்னாடி, சரி விடு, இன்னும் டைம் இருக்கு. உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லு போ.
4: நோ தீபிகா, இப்ப சொல்ல ஒன்றும் தேவையில்ல.
3: நீ பண்றத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குடி.
4: ரிலாக்ஸ் தீபிகா, எல்லாம் சரியாதான் நடக்கும்.
3: ஓகே ஓகே, சீக்கிரம் வா, பஸ் கிளம்ப போகுது.

0: பசங்களா எல்லாரும் பார்த்து கவனமா இறங்குங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்.
1: வாவ் காவியா, அந்த பிளேஸை பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல.
2: எஸ் தீபிகா, பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க, இது ஃபாரஸ்ட் ஏரியா, ஸோ எல்லாரும் குரூப்பா தான் இருக்கணும், தனியா எங்கேயும் போக கூடாது. ஓகேவா?
3: ஓகே மேம்.
0: யாராவது ரூல் பிரேக் பண்ணா சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன்.
1: காவியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம்டி.
2: ஓகே தீபிகா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபாரஸ்டில் தனியாக போயிட்டு வர்றது தான் சரியாக இருக்கும்.
1: காவியா, இந்த இடம் சூப்பராக இருக்குடி, வா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்.
2: இல்லை தீபிகா, நீ எடுத்துகிட்டு வா, நான் முன்னாடி மெதுவாக நடந்துட்டுருக்கேன். என்ன, இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கு. அட, இங்கிட்ட ஒரு பாதை வேற போகுதே. பேசாம இந்த பாதையில தனியா போயிட்டு வந்துட்டேன். என்ன, இந்த பாதைக்குள்ள நான் தனியா போயிட்டு வரேன், அப்போதான் நான் வீக்கில்லன்னு ப்ரூவ் ஆகும். இது பாதை போய்கிட்டு

தீபா போகும் போலையே. சரி போவோம். ஐயோ, பேசாம திரும்ப போயிடலாமா?

மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? கமான் காவ்யா, உன்னால முடியும், லெட்ஸ் கோ. இது வேற பாதம் மாதிரி தெரியுதே, நான் வந்த பாதை இது இல்லையே. ஐயோ, தீபிகா, தீபிகா மேடம், ஐயோ நான் எங்க இருக்கேன்? நீங்களா எங்க இருக்கீங்க தீபிகா? தீபிகா, ஓ மை காட், ஒரே இருட்டா இருக்கே, எப்படி போறதுன்னே தெரியலையே. ஐயோ, சரி ஃபோன் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம். ஐயோ, சிக்னல் வேற இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்?

0: ஒன் ஸ்டூடண்ட் மிஸ்ஸிங் டீச்சர்.
1: என்ன சொல்றீங்க, யார் அது?
0: காவியா தான் டீச்சர்.
1: ஓ மை காட், எங்க போயிட்டா அவ? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாராவது காவியாவை பாத்தீங்களா?
2: எஸ் மேம், என் கூட தான் இருந்தா. நான் அவளை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டப்ப எங்கேயோ போனா. நான் அவளுக்கு கால் பண்ணேன் பட் ரீச் ஆகலை மேம்.
1: டீச்சர், இப்போ நம்ம என்ன பண்ணுறது?
0: உடனே ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்கள். சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
3: வாடா பிரதீப், என்ன ரெண்டு நாளாக ஆளையே காணோம்?
4: ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் வர போயிருந்தேன்டா. ஆமாம், உன் சிஸ்டர் கூட பேசிட்டியா?
3: ம், லைட்டாக. அவ எதையோ என்கிட்ட மறைக்கிறாடா. இன்னைக்கு அவ முகமே சரியில்லை.
4: என்னவா இருக்கும்?
3: அதான்டா தெரியல. என்ன ஃபோன் அடிக்குது? ஹலோ.
5: ஹலோ சார், நான் காவியா படிக்கிற ஸ்கூல் ஹெச்எம் பேசுகிறேன். நீங்கள் கார்த்திக் தானே?
3: ஆ, சொல்லுங்கள் மேம்.
5: சார், ஸ்கூல் ட்ரிப்பில் காவியாவை காணோன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்கூல் டீமும் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நீங்கள் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
3: என்ன மேம், மேம் மேம் என்ன சொல்கிறீங்க? காவியாவை காணமா? என்ன என்ன ட்ரிப்பா? எங்கிட்ட எதுவுமே சொல்லலை மேம். எங்கே போனாங்க எல்லோரும்?
5: இங்கே பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான். நீங்கள் உடனே வாங்க, நம்ம அங்கே போகலாம்.
3: மேம், எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்தா இருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்.
4: டேய், என்னடா ஆச்சு? காவியா எங்கே போனா?
3: டேய் பிரதீப், அதான்டா தெரியல. காவியாவை காணோம்னு சொல்கிறாங்கடா. சரி, நான் உடனே ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன்.
4: ஒன்றும் இல்லை, நானும் கூட வரேன்.
3: இல்லைடா, வீட்டில் பதட்டமாக இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்.
5: இங்கே வாங்க. நீங்கள் தானே காவியாவோட பிரதர்?
3: ஆமாம் ஆமாம் மேம். என் சிஸ்டர் காவியாவுக்கு என்னாச்சு? அப்போ இப்போ எப்படி இருக்கா மேம்?
5: காரில் முதல்ல ஏறுங்க, நாம் ஸ்பாட்டுக்கு உடனே போகணும். டிரைவர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம் போங்க.
3: ஐயோ மேம், இப்போ என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல மேம்.
5: இது ஒன் டே ட்ரிப் தான். டீச்சர்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனோட நடந்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்படி ஏன் நடந்துச்சுன்னு தெரியலையே
3: மேம். காவியா ரொம்ப சின்ன பொண்ணு மேம், ரொம்ப பயப்பட வேற செய்வா. ஐயோ, அவ என்ன பண்றாலோ எப்படி இருக்காளோ எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். ரொம்ப பயமா இருக்கு.
6: தீபிகா, தீபிகா எங்கடி இருக்க? நான் இங்க வந்து தனியா மாட்டிட்டேனா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்களே, ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, அப்படி மாட்டிக்கிட்டனா? ஐயோ, இது நான் வந்த பாதை மாதிரி இல்லையே. கால் வேற வலிக்குது, ரொம்ப பசிக்குது, தண்ணி தாகமாக வேற இருக்கு. கடவுளே, நான் எப்படி போகணும்னு கூட தெரியலையே. யாராவது இருக்கீங்களா?

ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ யாருமே இல்லையா? ஐயோ இந்த இடத்துலையும் சிக்னல் கிடைக்கலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ யாரு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அங்கே யாரு இருக்குது? ஐயோ ப்ளீஸ் என்னை யாரும் பயமுறுத்தாதீங்க. என் முன்னாடி வாங்கலை. ஐயோ நான் தனியாக வந்திருக்கவே கூடாது. யாராவது இருக்கீங்களா? ஐயோ பயமா இருக்கு. ஆ யாரு? ஐயோ சத்தம் கேட்குது. யார் அது? நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பயமாக இருக்கே. கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் உட்காந்தாதான் என்னால் தொடர்ந்து நடக்க முடியும். அண்ணா நீங்கள் இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேல்ல. அண்ணா நீ எங்கன்னா இருக்க? பயமாக இருக்குண்ணா.

0: மேம் மேம் இன்னும் எவ்வளோ தூரம் மேம் இருக்கு?
1: இதோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார், போயிடலாம். டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்கள் சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது.
0: மேம் அங்கே உள்ள டீச்சர்ஸ் கிட்டையாவது கால் பண்ணி கேளுங்க மேம்.
1: ஓகே ஓகே, கால் பண்ணுறேன். ஹலோ மேம், என்னாச்சு? காவியா திரும்ப வந்துட்டாங்களா?
2: ஹலோ, இன்னும் வரல மேம். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், ஃபாரஸ்ட் உள்ளே போக பயமாக இருக்குது. உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம்.
1: ஓ ஓகே ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸில் நாங்கள் அங்கே வந்துடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஸோ டோன்ட் வரி, காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஓகே மேம், வி ஆர் வெயிட்டிங்.
3: என்னாச்சு மேம்?
2: ஹெச்எம் மேம் இஸ் ஆன் தி வே, பயப்படாதீங்க, சீக்கிரமே காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
3: மேம் என் கூட தான் மேம் பேசிக்கிட்டே வந்தா, நான் ஃபோட்டோ எடுக்க போன அந்த ஃபியூ செகண்ட்ஸில் எங்கேயோ போயிட்டேன் மேம். என்ன பண்ணுறாளோ தெரியலையே. காவியா சீக்கிரம் வாடி.

யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராவது இருக்கீங்களா? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க தயவு செஞ்சு, என்னை பயமுறுத்தாதீங்க. ஐயோ, யார் அது? ப்ளீஸ் வெளியே வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா.

0: இதோ ஹெச்எம் மேம் கார் வந்துருச்சு.
1: ஆ டீச்சர், என்னாச்சு? காவியா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா?
0: இல்ல மேம்.
2: மேம், நான் தான் காவியோட அண்ணே. எந்த பக்கம் மேம் போனா? காவியா எங்க? இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா?
0: அந்த பக்கம் போக சான்ஸ் இல்ல சார், கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும்.
2: ஐயோ, என் தங்கச்சி எங்கிட்டு போனான்னு தெரியலையே. காவியா, காவியா எங்க இருக்க? காவியா,
1: கார்த்திக் நில்லுங்க, தனியா போகாதீங்க, ஃபாரஸ்ட் டீம் வரட்டும், சேர்ந்து போகலாம்.
2: நோ நோ மேம், நான் என் தங்கச்சியை உடனே பார்க்கணும். என்ன விடுங்க, நான் போறேன், நான் போறேன், என்ன விடுங்க.
3: அண்ணா, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. இது என்ன இடம்? இருந்து நான் எப்படி வெளியே போறது? பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சொல்லாம வந்திருக்க கூடாது.
4: இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழறா? பாவமா இருக்குல்ல? காட்டுல வழி தேவரி வந்துட்டா போல. பாவம்.
3: யார் அது? யாரு? யார் அங்க பேசுறது? என் முன்னாடி வாங்க ப்ளீஸ், பயமுறுத்தாதீங்க.
4: ஏய், இங்க பாரு, நாம பேசுறது இந்த பொண்ணுக்கு கேக்குது.

0: நாங்க மரங்கள் தான்.
1: என்ன மரங்களா? மரங்கள் எப்படி பேசும்?
2: எங்களுக்கு உணர்வுகள் இருக்கு. நாங்க பேசுறது உனக்கு கேக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான்.
0: ஆமாம்மா, நாங்கள் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்.
1: நீங்களா? நீங்கள் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்?
2: நீ நல்ல மனசு உள்ள குழந்தை, அதனால தான் நாங்கள் பேசுறது உனக்கு கேட்குது.
0: நீ இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு நாங்கள் உனக்கு வழிகாட்டியாக உதவி செய்கிறோம்.
1: நிஜமாவா?
3: காவ்யா, காவ்யா எங்க இருக்க? நான் அண்ணே வந்திருக்கேம்மா. நான் பேசுறது கேக்குதா? காவ்யா, காவ்யா! ஐயோ, இருட்டுனா பயப்படுவாளே. இவ்வளோ இருட்டுல எங்க இருக்கா? ஓ, ரொம்ப குளிரா வேற இருக்கே. காவ்யா, காவ்யா, இது என்ன? ஏதோ மிருகத்தோட கால் தடம் மாதிரி இருக்கு. இந்த பக்கமா போயிருக்கு. அப்படின்னா அப்போ காவ்யா? நோ, காவ்யாவுக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். காவ்யா, நீ தைரியமா இருமா. அண்ணே சீக்கிரமா உன்கிட்ட வந்துருவேன். காவ்யா, அண்ணே வந்துட்டு இருக்கேமா. காவ்யா,
4: ஹலோ மேம், ஐ ஆம் ஸ்டீஃபன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர். மிஸ் ஆன அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாங்களா?
5: நோ சார், பட் அந்த பொண்ணோட பிரதர் அவளை தேடி ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காங்க.
4: தனியாவா? ஏன் தனியா அவர் அனுப்புனீங்க? இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குது, தெரியுமா?
5: அவர் எமோஷனலா நாங்க சொல்றத கேட்காம போயிட்டார் சார்.
4: நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப சேஃபா கூட்டிட்டு போங்க. நைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோவை என்ன கொடுத்துட்டு போங்க. அந்த பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம்.
5: ஓகே சார், நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் மற்ற டீடைல்ஸும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருங்க சார்.
1: அம்மா, ஏன் நீங்கள் எல்லாரும் சோகமாக இருக்கீங்க? உங்கள் இலைகள் எல்லாம் பிரைட்டாகவே இல்லையே.
2: ஆமாம் பாப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருக்கு.
1: ஏன், என்னாச்சு? அப்படி என்ன கஷ்டம் அது?
0: சில மனிதர்கள் வந்து இந்த காட்டை பார்த்துட்டு போயிருக்காங்க.
2: ஆமாம்மா, இந்த காட்டை அழிச்சு இங்கே ஒரு ஃபேக்டரி கட்ட போகிறதா அவங்க பேசிக்கிட்டாங்க.
1: என்ன, இந்த அழகான காட்டை அழிக்க போகிறாங்களா?
0: ஆமாம், நாங்கள் வாழும் இந்த இடம் பசுமை இல்லாமல் போயிடும்.
2: மரங்கள் எல்லாத்தையும் அடியோடு வெட்டிடுவாங்க. ஃபேக்டரி கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்.
0: இந்த காட்டில் வாழும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள், விலங்குகள் எல்லாம் வீடுகள் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஆயிடுவாங்க.
1: இது ரொம்பவே தவறான செயல், இது நடக்கவே கூடாது.
2: சரி சரி, நீ இங்கிருந்து உடனே வெளியே போய் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொடிய விலங்குகள் நடமாட்டம் அதிகமாயிரும்.
1: ஆனால் எனக்கு தான் வழி தெரியலையே.
0: கவலைப்படாத, நாங்கள் உனக்கு வழி சொல்கிறோம்.
1: சரி மரங்களே, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி.
2: பாப்பா, கவனமாக கேளு, நாங்கள் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணு.
1: சரி, சொல்லுங்க.
0: முன்னாடி இருக்கிற பெரிய கல்லை தாண்டி இடது பக்கமாக போ.
2: கொஞ்ச தூரத்தில் ஒரு நீரோட வரும், அதை தாண்டி போ.
0: அதை தொடர்ந்து ஒத்தையடி பாதையில் போனால் அங்கே ஒரு திறந்த வெளி இருக்கும், அங்கிருந்து நீ வெளியே போயிடலாம்.
1: எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதே சமயம் நான் உங்களையும் விட்டுட மாட்டேன். உங்களையும் இந்த காட்டையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இது ப்ராமிஸ்.
2: அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது.
0: நீ நல்ல குழந்தை, சீக்கிரம் நீ வெளியே போய் பாரு. வழியில் கவனமாக பார்த்துப்போ.
1: நன்றி நண்பர்களே, நான் வரேன்.

0: சரி, நம்ம மரங்கள் சொன்ன வழியிலேயே போவோம். நான் பயப்படக்கூடாது, ஐ எம் வெரி ஸ்ட்ராங். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அண்ணனை பார்க்க போகிறேன். அச்சோ, இந்த ஓடு பெருசாக இருக்கே, இதை எப்படி தாண்டி போகிறது? ஆ, அதோ அங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது, அதை எடுத்து போட்டு அது மேலே நடந்து போயிடலாம். இந்த மரக்கட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்கே, தூக்கவே முடியல. நோ வே, எப்படியாவது தூக்கியே ஆகணும், இவ்வளோ வெயிட்டாக இருக்கே. காவியா, உன்னால் முடியும், தூக்கு. அவ்வளோதான், அப்படி தான், தூக்கு. அப்பாடே, ஒரு வழியாக மரத்தை குறுக்க போட்டாச்சு. இப்போ இந்த ஓடையை தாண்டி போயிடலாம். அட, ஆமாம், மரங்கள் சொன்ன ஒத்தையடி பாதை வந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு பக்கம் ரொம்ப பள்ளமாக இருக்கே, எப்படி போகிறது? என்னால் போக முடியுமா? என்னால் போக முடியும், போய் தான் ஆகணும். போறேன். பாம்பு, இவ்வளோ பெரிய பாம்பா? ஐயோ, அதை தாண்டி போகணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது கிராஸ் பண்ணி போகட்டும், பொறுமையாக போகலாம்.
1: காவியா, காவியா, நான் பேசுறது கேக்குதா? அண்ணே வந்துட்டேமா. காவியா, எங்கம்மா இருக்க? ஐயோ, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. காவியா, காவியா, காவியா,
2: ஓகே, இதுக்கப்புறம் ஜீப் போகாது, இனி நாம நடந்துதான் காட்டுக்குள்ள போக முடியும். பாய்ஸ், வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க, கவனமா நடந்து வாங்க.
3: ஓகே சார்.
2: ஆயிரக்கணக்கான உயிர்களோட வீடு இந்த காடு, ஆனால் இந்த காட்டை அழித்து ஃபேக்ட்ரி கட்டினா இந்த விலங்குகள் பறவைகள்லாம் எங்கே போகும்
3: சார்? ஃபேக்ட்ரி வந்துட்டா அப்புறம் யாரும் காணாமல் போக மாட்டாங்கல்ல, நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காதுல்ல சார்?
2: வருண், இட்ஸ் நாட் அ ஜோக், கொஞ்சம் சீரியஸாக யோசிங்க. ஒரு மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம், ஆனால் அந்த மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா?
1: தெரியலையே.
2: அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, மேபி அந்த காணாமல் போன பொண்ணாக இருக்கலாம். குயிக், வாங்க போய் பார்ப்போம். ஹலோ, யாரு அங்கே? அங்கே அங்கே நிற்கிற யாரு? நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறோம்.
1: நான் இங்க இருக்கேன், இங்க இங்க பாருங்க, அந்த பெரிய ஆலமரம் பக்கத்துல.
2: வெயிட் வெயிட், அங்கேயே இருங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்.
1: வாங்க சார், வேமா வாங்க.
2: மிஸ்டர், நீங்க தான் அந்த காணாம போன பொண்ணோட அண்ணனா?
4: ஆமா சார், நான் தான் கார்த்திக். என் தங்கச்சியை தேடி வந்தேன், எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். எங்கே போனானே தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு சார் அவ.
2: ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நாங்கள் தான் வந்துட்டோம்ல, டோன்ட் வரி, நிச்சயமாக உங்கள் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
4: ஓகே சார்.
3: சார் சார், காட்டெரும்பு சத்தம் மாதிரி கேட்குது சார், எல்லாரும் அமைதியாக இருங்க, சத்தம் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு பார்க்கலாம்.
2: சி, பயப்படாதீங்க, வெயிட். வருண், அந்த தீப்பந்தத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. ஒருவேளை அது நம்மக்கிட்ட வந்தால் இந்த தீப்பந்தத்தை காட்டினா ஓடிடும்.
3: ஓகே சார்.

0: அந்த மரங்கள் சொன்ன திறந்த வெளி வந்துருச்சு. நான் என் அண்ணன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். அம்மா, கால் ரொம்ப வலிக்குதே. இந்த பாதை வேற வலுக்குது. மழை வர்ற மாதிரி இருக்கு. அந்த புல்வெளிக்கு போயிட்டா ஒதுங்கி நிற்க கூட இடம் இருக்காதே. என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை. மழை விடுற வரைக்கும் இந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். மழை விட்டதும் நடக்க ஆரம்பிக்கலாம். பா, குளிர் வேற தாங்க முடியல.
1: சார் சார், இங்கே பாருங்க, கீழே ஒரு பிரேஸ்லெட் கிடக்குது.
2: எங்க கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், இது சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி தான் இருக்கு. கார்த்திக், இதை கொஞ்சம் பாருங்க.
3: சார், இது என் தங்கச்சியோட தான் சார். ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார் சார், கொஞ்சம் வேமா வேமா கண்டுபிடிப்போம் சார், ப்ளீஸ் சார்.
2: ஓகே ஓகே, பதறாதீங்க. திங் பாசிட்டிவ், சரியா? காவியா இங்கே தான் எங்கேயும் இருக்கா. நாம் நெருங்கிட்டோம். மழை ஹெவி ஆகுற மாதிரி இருக்குது. எல்லோரும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க. வரும் அந்த எக்ஸ்ட்ரா ரெயின் கோட்டை கார்த்திக் கொடுங்க.
1: ஓகே சார, இந்தாங்க கார்த்திக். சார், அந்த மரத்து மேலே ஏறி பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சரண்டிங் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே இருந்தால் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்.
2: ஓகே, குட் ஐடியா. டூ இட் நவ்
3: சார். நானும் வரேன் சார்.
2: இல்லை கார்த்திக், மழை வேற. ஆனால் மரம் ஏறுறதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் வேறு எடுத்துருக்குறோம். ஸோ யூ வெயிட் ஹியர். வருண், வழுக்குது, பார்த்து பார்த்து பார்த்து பத்திரமா இருங்க. பி கேர்ஃபுல்.
1: ஓகே சார். சார், காட்டுக்கு இடையில் ஒரு திறந்த வழி மாதிரி தெரியுது சார். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மரத்தடியில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு.
2: கார்த்திக், அங்கே அங்கே இருக்கல அது ஒரு மெகாஃபோன், அதை யூஸ் பண்ணி கூப்பிடுங்க.
3: இங்கே கொடுங்க சார். காவியா, காவியா, அண்ணே வந்திருக்கேமா. காவியா, எங்கே இருக்க? காவியா, காவியா,
2: இஸ் இட் ஓகே? நீங்கள் கீழே இறங்க வரும். நாம் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போகணும்.
3: காவியா,
2: மெதுவா மெதுவா மெதுவா போவோம். கார்த்திக், கீழே விழுந்துடாதீங்க.
3: அண்ணே வந்துட்டேமா. காவியா, காவியா, காவியா, காவியா, காவியா, காவியா, கண்ணை திறந்து பாருமா. அண்ணே வந்துட்டேமா. காவியா, காவியா. ஆமாம்மா, அண்ணன் தான்மா. அண்ணே வந்திருக்கேம்மா.
0: நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா.
3: ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. அண்ணே வந்துட்டேல, ஒன்றும் ஆகாது.
0: சாரிண்ணா, அதை நான் ரொம்ப லேட்டாக தானே புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு.
3: அதெல்லாம் விடுமா, ஒன்றும் ஆகலை
1: சார். இந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்காங்க சார். சீக்கிரமாக வெளியில் கூட்டிகிட்டு போகணும்.
2: எஸ் வருண், மோர் ஓவர் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா, உடனே நம்ம வெளியே போகணும்.
0: அண்ணா,
3: என்னாச்சுமா?
0: இந்த மரங்கள் என்கிட்ட பேசுச்சுண்ணா.
3: என்ன, மரங்கள் பேசுச்சா?
0: ஆமாண்ணா, இந்த காட்டை அழிக்க போகிறாங்கன்னு சொல்லிச்சுண்ணா. ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்கன்னு சொல்லிச்சுண்ணா.
1: சார், இங்கே பாருங்கள், பயத்தில் என்னெல்லாமோ வளருது. மரம் பேசிச்சான்.
0: ஆமாம், நான் சொன்னது உண்மைதான். இந்த காட்டை அழிச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க.
2: ஓகே ஓகே ஓகே, குவைட் குவைட், என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நேத்து ஒரு குரூப் இந்த ஏரியா மேப் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சுத்துனாங்களா?
3: ஓ, அப்படின்னா உண்மையாவே இந்த காட்டை அழிக்க போறாங்களா?
0: அண்ணா, இந்த மரங்கள் ரொம்ப பாவமா பேசிச்சுனா. எங்க வீடு அழிய போகுதுன்னு அழுதுச்சுனா.
1: இந்த காடு சாதாரண காடு இல்லை, நிறைய உயிர்கள் இங்க வாழுது.

0: நான் சொன்னது இப்ப புரியுதா வருண்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்டை நம்ம உடனே நிறுத்தணும்.
1: எஸ் சார். முதல்ல என் தங்கச்சியை வெளியே கூட்டு போயிடுவோம். அப்புறமா
0: எஸ் எஸ் எஸ் கீப் மூவிங்.
2: அப்பாடா, ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம்.
0: வருண், இந்த காட்டிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனால் இனிமே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது.
2: என்ன சார் சொல்கிறீங்க?
0: எஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவையே வாங்க ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு.
3: சார், அதுதான் சார் மரங்களும் சொல்லிச்சு.
2: சார், இதில் சம் இல்லீகல் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏதோ சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க?
0: ஆ, வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம்.
4: ஏ, அங்கே வரையா, அங்கே வரு. ஏ, சுத்தம் பண்ணியா சரியா? நாளைக்குள்ளே இந்த ஏரியாவை க்ளீன் ஆகணுமியா? எப்பா வேம வேலையை பாருங்கப்பா, சீக்கிரம் முடிக்கணும்ப்பா, வேம வேலையை பாருங்கள்.
5: ஆமாம், இந்த காட்டில் ஏதோ ஃபேக்ட்ரி வேறு போதான்.
4: அதுக்கு தான் காலையிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மச மசம் நிற்காதீங்க, சீக்கிரம் மரத்தை வெட்டுங்கயா.
3: அண்ணா, இந்த மரங்கள் எல்லாம் வெட்ட போறீங்களா?
1: இது இது நடக்கக்கூடாது.
2: நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அதை மரத்தை வெட்டுறத உடனே நிப்பாட்டுங்க.
4: யாரையா நீங்க, எதுக்கியா உள்ள வந்தீங்க?
0: ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்.
5: ஐயா, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சுட்ருக்கோம், நீங்கள் என்ன?
2: லீகல் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? பேப்பரை காட்டுங்க பார்ப்போம்.
3: இங்கே பாருங்க, இந்த மரங்களும் நம்மளை போல உயிர்கள் தான். நீங்கள் அதை வெட்டும் போது அதுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஒரு ஃபேக்ட்ரிக்காக இவ்வளோ பெரிய காட்டை அழிக்கலாமா? எவ்வளோ உயிர்கள் வாழுது தெரியுமா இங்கே?
1: ஆமாம், நம்ம இந்த காட்டை அழிக்க விடக்கூடாது. நாங்கள் விட மாட்டோம் சார். இவங்க நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம், நிப்பாட்டியா?
2: யோ, கேட்க மாட்டியா? நிப்பாட்டியா வேலையை?
5: என்னங்க ஆளாள் கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்கீங்க?
6: நீ இரியா இரியா, ஒரு ஃபோன் கால் வருது. ஏய், நம்ம ஐயாயா இரியா. ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சரிங்கய்யா. ஐயா என்னையா இப்படி சொல்கிறிய? ஐயா சரியா, ஐயா சரியா, சரியா சரியா.
5: என்னையாச்சு ஐயா, என்ன சொன்னாங்க?
4: எந்த நேரத்தில் உன்னை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேனோ வேலையே நின்று போச்சுடா. எப்பா அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்க பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கப்பா, எல்லோரும் வெளியில் போவோம். வேலை நின்றுச்சுப்பா, வாங்கப்பா.
0: என்ன காவியா, இப்போ ஹாப்பியா?
3: ரொம்ப தேங்க்ஸ் சார், மரத்தை வெட்ட விடாமல் தடுத்துட்டீங்க.
0: நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட பேசின மரங்களுக்கு தான். நீ கிடைச்சதையும் நாங்கள் இங்கே உன்னைய ஃபைன் பண்ணதையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போவே அனுப்பிட்ட மெசேஜா. அவங்க டைரக்டாக அந்த எம்டி கால் பண்ணி மொத்தத்தை முடிச்சு விட்டாங்க. காட்டு வளத்தை பாதுகாக்கிறதுல காவியாவுடைய இந்த முன்னெடுப்பு கண்டிப்பாக பாராட்டத்தக்கது. காவியா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்கன்னா காட்டு வளம் என்றைக்குமே அழியாது. கங்க்ராட்ஸ் காவியா. ஓகே, வாங்க எல்லாரும் முதல்ல கிளம்பலாம்.
7: காவியா வந்துட்டியாம்மா? எங்கம்மா போன?
3: அம்மா,
7: ஏண்டா இப்படி பண்ண? எவ்வளோ பயந்தோ தெரியுமா?
3: சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
8: ஏம்மா காவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாது உன்னால. அவ்வளவு தைரியமா உனக்கு? நாங்களே எவ்வளவு பதறிப்பட்டோம் தெரியுமா?
3: மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்பு தான்ப்பா. சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா.
1: சரிப்பா, விடுங்க. ஆல்ரெடி அவ ரொம்ப பயந்து போயிருக்கா.
8: ஆமாம்ப்பா, காவியா சேஃபா வந்ததே போதும்.
7: காவியா, என்னம்மா உன் கையெல்லாம் இப்படி நடுங்குது?
1: ஆமாம்மா, அங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.
8: ஏம்மா காவியா, அங்கே என்னதாம்மா நடந்துச்சு? உன் ஃபோனும் நாட் ரீச்சப்னு வந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒன்று புரியாமல் இருந்துச்சு.
7: என்னாச்சுன்னு தெரியாமல் நாங்கள் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரில இருந்தோம் இங்கே.
3: அந்த காடு ரொம்ப அழகாக இருந்துச்சுமா, ஆனால் சில பேர் அதை அழிக்க போகிறாங்கம்மா.
7: எதுக்காகம்மா?
3: அந்த காட்டை அழித்து அவங்க ஃபேக்ட்ரி ஒன்று கட்ட போகிறாங்களாம்மா.
1: ஆமாம், அந்த ஃபாரஸ்ட் டீமும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
3: அண்ணா, அந்த மரங்கள்லாம் ரொம்ப பாவம்ண்ணா.
1: நாம் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவோம், பயப்படாத.

0: இயற்கையை காப்பாத்துறது நல்ல விஷயம்தான்.
1: ஆனா இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், புரியுதா? நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா?
2: சாரிமா, இனிமேல் அப்படிலாம் நடக்காதுமா.
1: ஒவ்வொரு நிமிஷமும் போனவே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
2: அண்ணா கோபமா இருக்கீங்களா?
3: கோபம் இருந்துச்சு, ஆனா உன்னை அந்த காட்டுல மயக்க நிலையில பார்க்கும்போது எல்லாமே மறந்துருச்சுமா.
2: நான் ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிட்டேன்னா?
3: ஏ இல்லைம்மா, சில நேரம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை சேஞ்ச் பண்ணும். நீ செஞ்சது மிகப்பெரிய சாதனை, நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட.
2: சரிண்ணே, அந்த கார்டு இன்னும் என் மைண்ட்லயே இருக்குண்ணே.
1: சரி காவியா, முதல்ல ரெஸ்ட் எடு.
2: ஹே மரங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாத்தினதுக்கு.
3: காவியா என்ன இன்னும் தூங்கலையா?
2: தூக்கமே வரலண்ணே.
3: இங்க வா, இங்க வந்து உட்காரு. நீ தொலைஞ்சப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா?
2: என்னனா?
3: என் உயிரே காணாம போன மாதிரி இருந்துச்சு.
2: அண்ணா,
3: காவியா நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுமா, உன்னால எல்லாமே பண்ண முடியும். நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் உமன், இருந்தாலும் எங்ககிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், புரியுதா? ப்ராமிஸ்?
2: ப்ராமிஸ்னா இனி எது செய்யறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்யறண்ணா. அண்ணா இனி என் உலகமே நீங்க தான்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காவ்யா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்றோர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவ்யாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி மேடை நாடக பாடல்கள்.

பாலைமுள்ள மரதன் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்லப்பட்ட ஐவக நிலங்களே சிறந்த நிலமாகும். குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நிலத்தின் கொற்றவன் பெற்றெடுத்த நம்பிராசனின் வளர்ப்பு மகளாக வள்ளியாகி இந்த வனத்தை உலாவிக் கொண்டிருக்கேன். முருகா, என்னாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கேன். இறைவா, எனக்கு ஆசி புரிய வேண்டும்.

0: இறைவா.
1: நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஆஹா, என் தாய் தந்தையரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று இந்த புயலகம் வந்திருக்கின்றேன். வந்த இடத்திலே இது ஒரு அழகிய வனமாக இருக்கிறது. யாருடைய வனம்? வேடுகுருல தலைவன் நம்பியின் வனமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆலோலம் சோ என்று குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை பார்த்தால் சுந்தரம் நிறைந்த ஒரு அழகாக இருக்கிறது. அழகு என்றால் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு.
2: சோ ஆலோலம் சோ
1: சுந்தரம்.

0: இவள் சோவன பறவை ஓட்டும் சொல்லின் கிளைகள் கேட்டு சொந்த மனம் கொண்டு ஆடுதே. சுந்தரம் நிறைந்ததொரு கொஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு என் வந்த. ஆஹா, அழகிய குரல் கேட்டதுடன் இன்பமாக இருக்கிறது, அது யார் என்று பரிசோதித்து பார்ப்போம்.
1: சுவாமி வரவேண்டும், வரவேண்டும்.
0: மங்களம் உண்டாகட்டுமா
1: சுவாமி. தாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறது என்றது நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று என்பதற்கிணங்க பல இதிகாசங்களின் வாயிலாக தங்களை கண்டதும் கேட்டதும் அல்லாது நான் நேரில் காணப்பட்டவள் அல்ல. ஆகையால் நான் தான் நாரதமுனிவர் என்பதை சொல் அளவில் இல்லாமல் வெள்ளிட மலைபோல் எனக்கு விளக்க வேண்டும் சுவாமி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:09.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது

0: நீண்ட வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தெள்ளாறு இ திருவேங்கடம் அவர்களுடனான ஓர் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
1: ஐயா வணக்கங்க.
2: ஐயா வணக்கம்.
1: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளாறு. என்னுடைய பெயர் திருவேங்கடம். என்னுடைய தங்கை பாண்டிச்சேரி முருகம்பாக்கத்தில் வசித்து வருகிறார். அவரோடு நான் இப்போது தங்கி வசித்து வருகின்றேன்.
1: இப்போ நீங்கள் என்ன பணியில் இருந்தீங்க?
2: நான் வந்து இடைநிலை ஆசிரியராக பணியில் இருந்தேன். இடைநிலை ஆசிரியர் என்பது 11 வகுப்பு முடிந்துவிட்டு ஆசிரியர் பயிற்சி படித்து ஆசிரியராகுது இடைநிலை ஆசிரியர் பதவி.
1: இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வடலூரில் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருந்தது, அதில் போய் எல்லாரும் படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஊரில் படிச்சீங்க?
2: நான் வந்து சென்னையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்தேன். ஆசிரியர் பயிற்சி பெறுவது என்றால் அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றவுடனே அங்கே நாம் படிக்கின்ற சூழ்நிலை இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அங்கே படிக்கின்ற சூழ்நிலையும் உண்டு. அங்கே போய் பார்த்தால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ஒரு வியப்பாகவும் இருக்கும்.
1: ஆமாம், நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே துவைச்சிக்கணும், நம்ம சாப்பாடை நம்மளே செஞ்சுக்கணும். உண்டு உறைவிட பள்ளி மாதிரி தானே?
2: ஆமாம் ஐயா, உண்டு உறைவிட பள்ளி தான். அந்த உண்டு உறைவிட பள்ளியில் கூட அந்த அந்தந்த ஸ்கூலுக்கு ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா அந்த நிலம் இருக்கும். அந்த நிலத்தை உழுது பயிர் செய்து அந்த நிலத்தில் விரைகின்ற பயிர் நெல் கேழ்வரகு அங்கே காய்கறிகள் அந்த மாதிரி அந்த உழவு பணியே செய்யணும். உழவு பணியே செய்து அதுக்கப்புறம் அதில் வந்து இது சாப்பிடுவாங்க, 10வதுக்கு கடையிலேருந்து வாங்கி கொள்வார்கள். அதுக்கு ஒரு மந்திரி சபை. இப்ப எப்படி நமக்கு மந்திரி சபை இருக்குதோ அது மாதிரி உணவு மந்திரி, நிதி மந்திரி,
1: மாணவர்கள்.
2: அதாவது என்ன சொன்னா, அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரே வகுப்பு தான். அந்த வகுப்புல வந்து அவங்க வந்து பாடம் படிப்பாங்க.
1: சரிங்கய்யா, இப்ப நீங்க வந்து பிறந்த ஊரு நீங்க சொன்னீங்க.
2: ஒரு விஷயம் சொல்ல வரணையா, நான் படித்தது சென்னையிலே உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளி. அது வந்து இப்போ நம்ம ஆதார பயிற்சி பள்ளி என்பது போல அல்ல, அது வந்து ஆதாரமற்ற பயிற்சி பள்ளி, அது எதுவும் கிடையாது. அதாவது நான் பேசிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. மாவட்டங்களில் இருக்கின்ற பள்ளிகளை பேசிக் ஸ்கூல் என்றும், நான் பேசிக் என்பது அந்த பள்ளியானது சென்னையில் மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி திருச்சியில் இருந்தது, சென்னையிலே அரசு நடத்துது. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, காலையில் பள்ளிக்கூடம் போவோம், 10 மணிக்கு பள்ளிக்கூடம் போவோமா, 1 மணிக்கு ஸ்கூல் விட்டாங்களா, ஸ்கூல் விட்டோடனே நம்ம 1 மணிக்கு சாப்பிட்றோமா, சாப்பிட்டு திரும்பி 2 மணிக்கு பள்ளிக்கூட ஆரம்பிப்பாங்க. திரும்ப 4 மணிக்கு பாய்ச்சி பள்ளி நிறைய வகுப்பு முடிஞ்சிடும். வகுப்பு முடிஞ்சோடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க தான், சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஆதார பயிற்சி பள்ளி அப்படி கிடையாது, அங்கேயே இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி உண்டு உறைவிட பள்ளி தான்.
1: சரி, இப்போ நீங்கள் பிறந்த ஊர் தெள்ளாறு.
2: தெள்ளாறு.
1: 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஆரம்ப பள்ளியெலாம் எங்கே படிச்சீங்க?
2: நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் தெள்ளாறு இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படித்த பள்ளியின் பேர் வந்து ஜோதி நிதி உதவி ஆரம்ப பள்ளி தெள்ளாறு. அங்கே 2 பள்ளிக்கூடம் இருந்துங்க.
1: இப்போ நீங்கள் ஓராசிரியர் பள்ளியா இல்லை 5வது வரைக்கும் தனித்தனி ஆசிரியரா?
2: நான் படிக்கும்போது 5வது வரைக்கும் தனித்தனி ஆசிரியர் தான். ஆனால் வேலை செய்யும்போது மட்டும் ஓராசிரியர் 2 ஆசிரியர் 3 ஆசிரியர்னு, கடைசியில் வந்து 2 ஆசிரியராக இருந்து நான் ஓராசிரியராகவும் பணியாற்றி இருக்கின்றேன்.
1: சரி, இப்போ நீங்கள் தெள்ளாறில் படிச்சீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: படிக்கும்போது எப்படி வீட்டிலேருந்து அப்படி பக்கத்துலேயேவா போயிட்டு வர மாதிரியா?
2: ஆமாம், தொடக்கப்பள்ளி என்பது நடந்து போகிற தூரத்தில் வந்து, அதே மாதிரி உயர்நிலை பள்ளியும் நான் நடந்து போகிற தூரத்தில் வந்து.
1: தெள்ளாறு தானே?
2: அதுவும் தெள்ளாறு தான்.
1: சரி, அப்பா அம்மா பற்றிலாம் சொல்லுங்களா.
2: எங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு சலவை தொழில் குடும்பம்தாங்க. சலவை தொழில் செய்தார். அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கு துணி துவைத்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ அந்த போலீஸ் அதிகாரி என்னுடைய அப்பா கிட்ட வந்து பேசி கொண்டிருப்பார். அவரும் வயதானவர். நாங்கள் எங்கள் அப்பா கடையில் போயிட்டு விளையாடுவோம். விளையாடும் போது எங்களை பார்த்துட்டு என்னையும் என்னுடைய அண்ணன் ராஜேந்திரன் என்பவரும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவார், காளி பசங்களாம் ரொம்ப பார்க்கறது அருமையாக இருக்கிறாங்க, துரு துருன்னு இருக்காங்க, நம்ம இவங்களை படிக்க வைக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம போன்ற உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தில் நிறைய சலுகை கொடுக்குறாங்க. அதால் இந்த பிள்ளைகளை வந்து நீ படிக்க வச்சு அவர்கள் வந்து ஒரு வேலைக்கு அனுப்பிவிடும். அதோட இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அது கல்வி கற்றுக் கொடுக்குது தான். உன்னுடைய தொழிலை கற்றுக் கொடுக்கணும்னு வேணான்னு சொல்ல, கல்வியை கற்றுக்கொடு, கல்வியை கற்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அதை பள்ளிக்கூடத்தில் சேருன்னு
1: சொன்னாருங்க. சரி, பேசும்போது ஏன் கண் கலங்குறீங்க?
2: அது எங்கள் அப்பா ஒரு சாதாரண செலவு தொழிலாளியாக இருந்து எங்களை வந்து அவருடைய வேலையே எங்களை இட்டு போக மாட்டார்.
1: படிக்க வச்சார்
2: அவர் செய்கிற வேலைக்கு ஒரு காலம் எங்களை வந்து இட்டு போனது கிடையாது.
1: கஷ்டமோ நஷ்டமோ?
2: ஆமாம், அப்படிதான் இருந்தாருங்க. சால் ஜாப் அப்படி போகிறது வரதுன்னா நல்லா படித்தோம். படிக்கிற போது நல்ல மதிப்பெண்கள் பெற்றுதான்.
1: எத்தனை பிள்ளைங்க உங்கள் அப்பாவுக்கு?
2: எங்கள் அப்பாவுக்கு வந்து 6 பிள்ளைகள் 1 பெண் பிள்ளை. 6 பிள்ளைகள் ஒரு மகள் வந்து இருக்கு. 6 பிள்ளைகள் ஒரு மகன் தவிர்த்தா மீது 5 பேர். தங்கை வந்து பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்கோம். என்னுடைய அண்ணன் வந்து ராஜேந்திரன் பேர். அதுக்கு அடுத்து வந்து என்னுடைய பேர் திருமங்கடம். எனக்கு அடுத்த தம்பி

0: கண்டக்டரா இருக்காரு. அதுக்கு அடுத்து தம்பி ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். என்னுடைய தங்கை இருக்குது இல்லைங்களா, பாண்டிச்சேரியில் வாழ தங்க, அதை நாங்கள் படிக்க வைக்கல. படிக்க வைக்காத காரணம்னு சொன்னா, அப்ப பெண்களுக்கெல்லாம் படிப்பு தேவையா
1: அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு.
0: அதால் தான் வந்து நம்ம நாங்கள் எங்கள் அப்பா படிக்க வைக்கல. எங்க தங்கச்சி
1: பள்ளிக்கூடத்துல
0: படிச்சது எங்க தம்பி, சின்ன தம்பி வந்து ஏழுமலையின் பிறகு அவர் குழந்தை ஆகிறாரு. அந்த குழந்தை வச்சதுக்காக எங்க தங்கச்சி வந்து படிக்கிட்ட நிறுத்தும்.
1: உங்களது ஆரம்ப பள்ளி, அப்புறம் வந்து உயர்நிலை பள்ளி,
0: உயர்நிலை பள்ளி,
1: இதுல வந்து மறக்க முடியாத ஆசிரியர்கள், அப்புறம் கூட படித்தவங்க, ஏன்னா படித்த நண்பர்கள் அந்த சிறு வயசுல வந்து ஒன்னா தோல் மேல கையை போட்டுக்கிட்டு நம்ம மாங்காய் பறிக்கிறது, புளியங்காட்டிக்கிறது, இப்படி சுத்தின நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன்.
0: என்னுடைய பள்ளி பருவத்தில் 1வதுலேருந்து 11வது வரைக்கும் தொடர்ந்து என்னோட பள்ளி படிப்பில் பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு 4 பேரை சொல்லலாம். நாங்கள் ஒரு தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி வரைக்கும் 11ஆம் வகுப்பு வரையும் நல்லா ஒன்றா சேர்ந்து படித்தோம். அதை முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, சுந்தரவேல் என்பவரும், புண்ணியகோட்டி என்பவரும், சந்திரன் என்பவரும், இந்த 4 பேரும் நாங்கள் தொடர்ந்து படித்தோம். மற்ற நண்பர்களோட நெருக்கமாக இருக்கணும். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், எங்கள் பள்ளிக்கூட பக்கத்தில் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் அந்த காலத்தில் இந்த ஷீட்டு போட்டு அதுக்கு ஒரு நெட்டு போட்டு அதை டைட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி அந்த நெட்டை, அந்த நெட்டு கைட்னு வந்துடும். அந்த நெட்டை தெரியாத கைட்னு வந்து நம்ம பட்டாசு வெட்டிக்கலாம், அதை கேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கேப்பு வாங்கி வந்து அந்த இதில் வச்சு வெடிப்போம். முத்துவாதாரு அவர் தான் என் படிப்புக்கு அடிப்படையா காரணமே. தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பசங்களை விட்டு போவார். அதாவது அந்த காலத்து ஆசிரியர்லாம் அவங்க தனக்காக வாழல.
1: நீங்க பேசும்போது நிறைய கண்கலங்கிறீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: விவசாய படத்துல இருந்து MGR பாடின ஒரு பாடல். அந்த பாடலை வந்து எழுதியவர் வந்து உடுமலை நாராயணகவி.
1: MGR பாடல MGR திரையில பாடினாரு.
0: ஆமா, MGR திரையில பாடினது. பாடியவர் TM சவுந்தரராஜன். இயக்குனர் வந்து MA திருமுகம். இந்த திரைப்படம் 1967வது ஆண்டு திரையிடப்பட்டது.
1: நீங்க பிறந்தது
0: 1952.
1: 52, கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு பையன், ஓரளவு நல்ல விவரம் தெரியும்.
0: அப்ப அந்த விவசாய படத்துல நல்ல

0: வளர்க்கணும்.
1: பாடல்ல வாழ்க்கை அடிப்படை இருக்கு. இப்பெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் படிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதுல இவரு தான் சொல்லுவாரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுவாரு. கண்ணியர்க்கும் கலையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை மாறாத காதல் பயிர் வளர்த்து அப்படின்ட்டு
2: ஒரு பொது உடைமை கருத்தும் இருக்குது. அதனால இந்த பாட்டு வந்து அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான பாட்டு. எல்லாரும் வந்து ரோட்ல அந்த கிராமங்கள்ல கூட வயக்காட்டுல தனியா போயிட்டு இருக்கும்போது கூட இந்த பாட்டை பாடிக்கிட்டே போவாங்க. நானும் கேட்டிருக்கேன், நேர்களோட சேர்ந்து நாமும் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

பார் முழுதும் மனித குல பண்புதன்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதுல கடைசியா அந்த முத்து வாத்தியார் பத்தி சொன்னீங்க, அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவர் வந்து மிக சிறந்த ஆசிரியர், முதல் வகுப்பு ஆசிரியர்.
0: கண்டிப்பா இருப்பாரு,
1: மிகவும் கண்டிப்பு. அவர் பார்த்தா எல்லாம் பயந்துவோம். நானே வந்து 1வது படிக்கும் போது அவரை பாப்பாரு, பார்த்தா பயந்துருவேன். இடைவேளை விட்டும் போது அந்த நேரத்துல காளி ஆச்சாரின் ஒரு நண்பர் இருந்தார், பெரியவர், அவர் 5வது படிக்கிறவர். அவருக்கு நல்லா தாட்டியா இருப்பாரு. முத்துவாதியார் வராருன்னா அவர் பின்னால் போய் நின்றுக்குவேன். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது இன்னும் படிப்புல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, நான் வந்து 11வது படித்து விட்டு ஓல்டு எஸ்எல்சி கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் என்று இருந்தேன். என் கல்லூரி படிக்க தான் ஆசை. ஆனா எங்களுக்கு துளசிங்க ஆசிரியர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார் தெள்ளார்ல, அவருக்கு எங்க தகப்பனார் வந்து சலவை துணி துவைத்து கொடுத்திருந்தார். அந்த ஆசிரியர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ கல்லூரியில போய் படிக்கலாம், தவறில்லை, கல்லூரிய போய் படித்து விட்டு நீ வந்துட்டினாக்கா உனக்கு சரியான வேலை கிடைக்கிறது கஷ்டம். படி, நீ நல்லா படிக்கிற, படி, ஆனாலும் ஒரு தொழிற்கல்வியை படி, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். உங்க அப்பா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என் தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு மாறுங்கன்னு சொல்றாரு. நீ வந்து கல்லூரியில் படிச்சுட்டு வந்துட்டினாக்கா எப்படி வந்து உடனே வேலை கிடைக்கும், வேலை கிடைத்து கம்மி. அதால் உங்கள் அப்பா சொல்லிதான் செய்ய வேண்டி வரும். நீ வந்து ஆசிரியர் பயிற்சியை படிச்சினாக்கா நீ பயிற்சி முடிச்ச உடனே உனக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கும். அதை வச்சு நீ மேற்கொண்டு நீ கல்லூரி படிப்பு கூட அதை படிச்சுக்கலாம். ஆசிரியராக இருந்து கொண்டே படிச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளி படித்து அப்புறம் தொலைதூர கல்வியின் மூலமாக புலவர்
0: போகும்போது
1: செவ்வாய்க்கிழமை பார்த்தா என்னடா இது, நான் போகும்போதெல்லாம் 9:30 ஆயிடுச்சு, 9 பத்திர நேரம் சரியில்லை, அப்போ என்னடா இது செவ்வாய்க்கிழமை ஆகுது, நாம வந்து உள்ள வந்து சேர்ந்துட்டுமே அப்படின்னு ஒரு மனக்கவலை இருந்தது. ஆனாலும் அந்த மனக்கவலை எப்போத்துக்கு இருந்தது தெரியுங்களா, நான் போகும்போது ஒரு மாணவன் 2வது வகுப்புக்கு காங்காசை எழுதி போட்டுனுக்கிறான் சொல்லினுக்கிறான். அந்த மாணவனை பார்த்தேன், அவனோட துருதுருப்பை பார்த்தேன். அவன் ஒன்னா 5வது படித்தான், அதுக்கப்புறம் அவன் 6வது 7வது 11வது வரையும் படித்தான். அதுக்கப்புறம் நான் எப்படி ஆசிரியர் திரும்பி சேர்ந்தனும், அந்த ஒரு ஏழை மாணவனை அவனை கூப்பிட்டு அவனும் ஆசிரியர் பள்ளி படிக்க வச்சு அவன் இப்போ ஆசிரியர் பயிற்சி முடித்து சென்னையிலே வந்து
0: டீச்சராக இருக்காரு,
1: ஆசிரியராக இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் தென்வணக்கம்பாடி அந்த அம்மன் கோயிலில் வந்து புடமுழுக்கிழ நடந்தது, அந்த கும்பாபிஷேகத்தை வந்திருந்தார், என்னை பார்த்தாரு, ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, எங்கள் தண்ணி வந்துச்சு. அப்புறம் அவங்க மனைவி மகள் அழைச்சி என்னன்னு சொன்னார்.
0: ஆசிரியர் பணிங்கிறது அறப்பணி, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய வேலையில் இருக்கலாம், ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை எந்த பதவியில் இருக்கவங்களுக்கும் கிடையாது.
1: உண்மைதான், உண்மைதான்.
0: ஒரு ஆசிரியர் கிராமத்தில் நான்லாம் பார்க்குறேன், வராங்கன்னா நம்ம ஒரு பைக்கில் போகிறோம்னாலும் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு காலில் இருக்க செருப்பு காட்டிட்டு ஆசிரியரை பார்த்து ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாராட்டை பெற்றுட்டு அப்புறம் போகிறது வந்து இன்னைக்கும் வழக்கம் இருக்கு.
1: ஐயா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த தென்வணக்கு மாடியில் இன்னொரு பையனும் படித்தான். அவன் வந்து பட்டியல் இன வகுப்பை சார்ந்த ஒரு மாணவன், அவன் ஒரே பையன். அந்த பையனுக்கு வந்து போலீஸ் வேலை வந்துடுச்சுங்க. அதாவது நான் எப்படின்னா, ஒரு பையனை படிக்கிறான்னு சொன்னால் அவனை கொண்டு போய் அவன் 10வது 11வது கல்லூரி அடுத்து வேலை வாய்ப்பு கொண்டு போகிற வரைக்கும் அவனை பார்ப்பேன்.
0: அது வரைக்கும் தொடர்பில் இருப்பேன்,
1: கண்டிப்பாக தொடர்பு. எல்லா பிள்ளைகளான தொடர்பு அவன் தான், எல்லா

0: வேலைக்கு போகலாம் கூட அந்த பிள்ளைங்க பார்த்து டே விவசாயமோ மொத்தம் ஏதோ பண்ணுங்களா பண்ணி நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிங்க பிள்ளை விட்டு பார்த்தா படிக்க வைங்க நேரத்தோட செயல்படுத்துங்களா சொல்லுவேன். அது மாதிரி இந்த பையனுக்கு போலீஸ் வேலை கிடச்சி ஆர்டர் வாங்கிக்கின்னு வரான். நான் வந்து எங்கள் தல்லார்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் கடைக்கு வரேன், வீதியில் வரேன். வரும்போது அந்த பையனை பார்த்தான், வண்டியில் வரும்போது அவனும் அவங்க அம்மா வந்தாங்க. உடனே சைக்கிளில் நிறுத்தினான், அந்த ஆர்டர் காப்பி கொண்டாந்து வச்சுட்டு காலில் விழுந்து தொட்டுக்கு முட்டம் பாருங்க போய் நான் அழுதுட்டேன். சொன்னேன், தம்பி நீ போலீஸ் வேலையில் சேர்ந்துருக்கிற, எதிர்காலத்தில் உயர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இப்போது எஸ்ஐ ரேங்க் வந்திருக்கான். அடுத்த அவனுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருவான்.
1: நடிகர்
0: திலகம், சிவாஜி கணேசனும், நடிகை பி சரோஜா தேவி நடித்திருக்காங்க. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். அந்த பாடலை பாடியவர் வந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா. இந்த பாட்டு வந்து ஒரு கிராமிய மனத்துடன் கூடிய ஒரு இனிமையான தெம்மாங்கு பாட்டு. இது இப்போதும் மக்களால் ரசிக்கப்படுகிறது. ஆனால் அது உள்ள ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது. அந்த கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது பெண்ணுக்கோ பையனுக்கோ நாம் வரன் பார்க்கும்போது, நம்ம ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு மாப்பிள்ள வரான், அந்த மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்கிறான், அவன் நல்ல சம்பளம், பிஇ முடிச்சிருக்கிறான், சென்னையில் வேலை செய்கிறான், சொந்த வீடு இருக்குது, அவன் நல்ல சொத்து இருக்குது, ஆனால் அவன் கொஞ்சம் ஒரு கால் வந்து தாங்கி தாங்கி நடப்பான், அவனாண்ட இருக்கு ஒரு குறைன்னு சொன்னோன்னு ஏன்பா அந்த பேச்சு நிறுத்து, மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறேன், என்னுடைய மகளை வந்து ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும்னு இருப்பா. ஆனால் பாகப்பிரிவினை படத்தில் வர தாழையாம்பூ முடித்து தடம் பார்த்து
1: நடை நடந்து
0: கணவன் சிவாஜி என்ன சொந்த மாற்றுத்திறனாளி அந்த கதாநாயை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்போது அது உள்ள கூட ஒரு பாட்டு, அங்கம் குறைந்தவனை அழகில்லா அன்னகனை மங்கையர்கள் விரும்புவதுண்டோ சொல்லையா அப்படின்னு பாட்டு. அதுக்கு அவ என்ன சொல்லுவா, மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்ப்பது இல்லையா, எப்படி ஒன்றி வருது பாருங்க, எப்படி ஒரு மண் ஒரு நல்ல வளமான ஒரு கழனி போட்டா விளையுதோ, ஒரு அழகான மரம் செடியில பூ பூக்குதோ, அது மாதிரி உன்னாண்ட ஒரு நல்ல அழகு இருக்கு, நல்ல வேலைகள் செய்கின்ற எல்லாரையும் நல்லா பார்த்துக் கொள்கின்ற மனசு. அந்த மனசு
1: இந்த பாடலுடைய முதல் வரியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: தழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து
1: இப்ப அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: சரி.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், உங்களது இள வயது அனுபவங்கள், அப்புறம் வந்து நீங்க வேலைக்கு வந்தது, வேலையில ஈடுபட்டு பல்வேறு சிறப்புகள், அதாவது பிறருக்கு உதவுறதே ஒரு பெரிய விஷயம் தானே, அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. பதவி உயர்லாம் சொல்லுங்களா?
1: ஒரு சின்ன விஷயம்யா, எங்க அப்பா வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடிச்சுட்டோன்ட்டேன். நான் ஏழை குடும்பத்தில் படிச்சோம், எப்படி போய் சனியில படிக்க முடியும்? தாய் மாமன் இருந்தார், அவர் எங்க தொழில் செய்திருந்தார். அவர் வீட்டுல 2 வருஷம் தங்கி படிச்சேன். முதல் வருஷம் அவர் வீட்டில் படித்தேன். அங்கே போன பிறகு தான் இலவச விடுதிகள் இருக்குது மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கினேன். 2வது வருஷம் படித்தேன். நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடிச்சுட்டு வந்த உடனே எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். இறந்துட்ட பிறகு எங்கள் தம்பி வந்து ஒருத்தன் 8வது படிக்கிறான், ஒருத்தன் 4வது படிக்கிறான், ஒருத்தன் 2வது படிக்கிற குழந்தை, எங்கள் தங்கச்சி,
0: எல்லாரும்
1: கரை சேர்க்கணும். எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணினு சென்னைக்கு போயிட்டாரு. அதான் ஒரு தம்பி எங்கள் தொழில் தெரிஞ்சவன், 2 வருஷம் தான் அதுக்கப்புறம் போயிட்டான். அதாவது கிராமத்தில் பசங்க ஸ்கூல் தான் போயினுக்குதுங்க. அப்புறம் எங்கள் தம்பி ஒருத்தர் இருந்தான் சின்னவன். அப்போ வீட்டில் மாடு இருந்தது, மாட்டுங்களை மேய்க்கணும். அவன் 1 வருஷம் மாடு மேய்த்தால 6வது நின்ட்டான், பாதியில் நின்ட்டான். நான் நினச்சி பார்த்தேன், நம்ம அப்பா நம்மளை வந்து படிக்க வச்சார், ஆசிரியர் அக்கினார், நம்ம தம்பி இது மாதிரி சேர்த்து நான் சொல்லிட்டு 1 வருஷம் மாடெல்லாம் விற்றுட்டேன். மாடு விற்றுட்டு அவனை பள்ளியோட அனுப்பிச்சு படிக்க வச்சேன். எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவை மாதிரி ஒரு அம்மாவை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்.
0: தம்பியெல்லாம்
1: என்னுடைய தங்கையுடன் இருந்து, எங்க தங்கை படிக்கல, அது கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டு வேலைகளை செய்து கொண்டு, எங்க அப்பா செய்த அந்த சலவை துணி வேலைகள் எங்க அம்மாவும் எங்க தங்கச்சியும் தான் செய்தாங்க, நாங்க யாரும் செய்யல.
0: தம்பிங்கெல்லாம் படிக்க வச்சு எல்லாரும் ஓரளவு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க.
1: செட்டில் ஆயிடுனாங்க. அதே மாதிரி அண்ணன் மகனையும் படிக்க வச்சேன். அண்ணன் மகன் வந்து எங்க அண்ணன் சென்னையில இருந்தாரு இல்லைங்களா, கல்யாணம் பண்ணினு. அவருக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து 5வது வகுப்பு முடிச்சான். முடிச்ச உடனே சரி நம்மளை மாதிரி ஒரு தொழில் படிப்பதெல்லாம் படிக்க வச்சுதான் சார், ஏதாவதுன்னா டைலர் வேலைக்கு போகணும். சரி, நான் என் பையனை வந்து தையல் வேலைக்கு சேர்க்க போகிறேன், நான் என்ன சொல்கிறப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், ஏன்பா நம்ம அப்பா படிக்க தெரியாத ஒரு பள்ளிவிடுமே போகல, நம்மளெல்லாம் படிக்க வச்சாரு, நீ வந்து சென்னைக்கு வந்துட்ட, சென்னைக்கு வந்து நீ இதே மாதிரி ஆகிட்ட, நான் வந்து பையனை கொண்டு போய் சேர்த்து உன்னுடைய பையன் நம்முடைய

0: படிக்க வச்சேன், பிஎஸ்சி படிக்க வச்சேன். அவனுக்கு அதிர்ஷ்டம் சட்டக்கல்லூரியில் படித்தான், சட்டக்கல்லூரி திருச்சி சேர்த்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கினான். அப்போ அப்பா கூட சேர்ந்தான்,
1: வேலையில் இருக்காரு.
0: இப்போ வந்து சென்னையில் வந்து பெரிய பிரபலமான வக்கீல், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்.
1: அந்த பதவியில் இருந்தார்,
0: அந்த பதவியில் இருக்கார், இருந்தார், அந்த பதவியில் இருக்காரு. அது பெரிய சிறப்பு.
1: சரி, நீங்க எப்போ ஓய்வு பெற்றீங்க?
0: நான் வந்து 2011 ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றேன்.
1: ஓய்வு பெறும்போது வந்து தலைமை ஆசிரியர்,
0: ஓய்வு பெறும்போது தலைமை ஆசிரியர். தென்வடக்கம்பாடியிலிருந்து மேற்கு ஆரணி என்ற ஒரு இடத்துக்கு என்னை மாறுதல் பண்ணிட்டாங்க. மாறுதல் எப்படின்னு சொன்னா, மாணவர்கள் குறைவு காரணமாக என்ன ஆரணியில இருந்து ராந்தம் என்ற ஒரு நிதிநிதிப்பள்ளிக்கு மாறுதல் செய்து விட்டாங்க. அங்க போய் பார்த்தாக்கா அங்க ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அந்த ஆசிரியில 95 மாணவர்கள் இருக்காங்க. அங்க அந்த பள்ளியை வந்து அந்த நிர்வாகி, பள்ளியுடைய நிர்வாகத்தை அரசுக்கு எழுதி கொடுத்து விட்டு அவரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக வந்தார். அப்போ நான் இருந்து என்ன பண்ணேன், அந்த பள்ளிக்கூடத்தை அந்த ஊர்க்காரங்களான்னு சொல்லி, அதாவது ஊர்க்காரங்களை அப்படியே நான் பழகுவேன். அதாவது நான் சாதாரணமா பள்ளியிடம் போனோம், பாடம் நடத்தோம், சாயங்காலம் ஆச்சு, வீடு சேர்ந்தெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஊருக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன், நல்லதெல்லாம் சொல்லுவேன், படிக்கிற பிள்ளைங்க நல்லா சொல்லணும். அதே மாதிரி அப்போ வந்து ஊர் ஜனங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அவங்கள சொல்லி அந்த பள்ளியை வந்து, அந்த அப்போ இருந்த ஊராட்சி மன்ற தலைவர், அவர் நல்ல பண்பாளர், அந்த பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளியாக மாற்றினேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டிடம் இருந்தால்தான் அந்த பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளியை மாற்ற முடியும். அதுக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, ஒரு கட்டடம் வாங்கி கொடுத்தோம். அப்போ அந்த கட்டடத்தை பார்த்து அதிகாரியெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, அரசு பள்ளி ஆயிடுச்சு. நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களது குடும்ப வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: என்னோட குடும்ப வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சியானது, இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை. என்னுடைய மனைவி வந்து, அவங்க பேர் கஸ்தூரி, அவங்களும் வந்து அந்த காலத்தில் 11 அவங்க படித்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் சொந்தம் தான். எங்கள் அப்பா என்ன சொன்னார், இந்த பெண்ணை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும், அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் மறைஞ்ச பிறகு நான் அவங்களே கல்யாணம் பண்ணிடும். என்னென்ன கல்யாணம் பண்ணி வந்தாங்க, எல்லாம் உள்ளூர், அதனால எல்லாரையும் சமாளிச்சு எங்கள் குடும்பம் இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் என்னுடைய மனைவி தான்.
1: பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்களேன்.
0: எனக்கு 2 மகள்கள், ஒரு மகள் ஆசிரியர் பயிற்சி முடித்து சென்னையில் ஆசிரியராக இருக்கின்றார், 2வது மகள் எம்எஸ்சி முடித்து பிஎட் முடித்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவங்க இன்னும் வேலைக்கு எதுவும் போகல. எனக்கு ஒரு பேத்தி இருக்குங்க.
1: ஓய்வு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு?
0: என்னுடைய ஓய்வு வாழ்க்கை என்பது, நான் வந்து ஆன்மீகம், அதுக்கப்புறம் வந்து இலக்கிய பணிகள், பிள்ளைகளுக்கு வந்து கல்வி பற்றி சொல்லிக் கொடுக்கறது,
1: இப்படி உங்க ஓய்வு நேரம் பயனுள்ள வகையில செஞ்சிட்டு.
0: ஆன்மீகம், கல்வி, அப்புறம் முக்கியமான விஷயங்க, திருமலை திருப்பதி பாத யாத்திரை சொல்லுவாங்க, திண்டிவனம் வட்டம், வானூர் வட்டம், விழுப்புரம் வட்டம், இந்த வட்டங்கள்லேருந்து நிறைய பேர் பாத யாத்திரை வராங்க, திருமலை திருப்பதிக்கு வராங்க. நான் அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு ஏற்பாடு
1: பண்ணுறேன். மதிய
0: ஆமாம் ஆமாம்.
1: இவ்வளோ நேரம் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: குறைந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தெள்ளாறு இ திருவேங்கடம் அவர்களுடனான ஓர் சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 11:00. நேயர்கள் கேட்க இருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஜெயங்கொண்டான் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களுடன் இன்றைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் எமது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்க இருக்கிறீர்கள் குழந்தைகளே. தொடக்கமாக

ஒன்றுமில்லையே, விடாத முயற்சி என்று பொய்த்ததில்லையே, தொலைதல் கிடைக்காமல்

0: எமது பள்ளி மாணவர்கள் நாட்டுப்பற்றை பாடலாக பாடியதற்கு நன்றி. தமிழ் ஸ்பீச் பை அஸ்மினா. பேச்சுக்கு பேர் போனவன் தமிழன், இதை அனைவரும் அறிவர். நானும் தமிழச்சிதான் என்று தன் பேச்சின் மூலம் நிரூபிக்க வருகிறாள் அஸ்மினா, 5ஆம் வகுப்பு.
1: ஆங்கிலேயரின் ஆட்சியை அகிம்சை என்னும் ஆயுதத்தால் அடித்து விரட்டி ஆரவாரத்துடன் ஆனந்த கலிநடனம் ஆடி மகிழ்ந்து அர்ப்பணித்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி அடிமைக்கு விடுதலை தந்த நாள் ஆகஸ்ட் 15. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரமடைந்தது. ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் போதும் செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் கொடியேற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இவையெல்லாம் இன்று நடந்தேறிட அன்று நிகழ்ந்தேறியது பல. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வளங்கள் கொள்ளையாடப்பட்டு வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதும் இல்லாத போது பலர் உயிர் தீர போராடி பெற்ற சுதந்திரம். அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதம் ஏந்தி நேதாஜியும் எழுதுகோல் கொண்டு பாரதியும் வீர மங்கையாய் வேலுநாச்சியாரும் கப்பலோட்டி வாவூசியும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் கொடியை ஏந்தி குமரனும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தால் பிற

0: இழந்த சுதந்திரம், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். தேசத்தின் வாழ்வு தன்னை வெள்ளையரக்கர்கள் ஆட்கொண்ட போதிலும் அகிம்சையில் காந்தியும் கவியல் முண்டாசு கவிஞனும் வீரமாய் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தன்னிகிரில்லா எழுச்சியில் பெற்ற சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து பேணி காத்திடுவோம் என்றென்றும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கவிதை என்றாலே அழகு, அதை மழலை குரலில் சொல்ல கேட்டால் அதனினும் அழகு. கவிதை அழகை அள்ளித்தர வருகிறாள் நம் ஆறாம் வகுப்பு மாணவன் ஜெஷன் ரிசாடோ.
2: அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர காற்றை சுவாசிக்க தந்தவரின் தாழ் பணிந்து சொந்த பூமி தந்தவர்க்கு புகழ் சூடும் இதழ் தேன். இதோ இன்பங்கள் அத்தனையும் இழந்ததை அடுத்து இரவிற்கு இமைகளை இரவலாய் அழித்து இமை பொழுதும் நீங்காமல் இத்திருநாட்டை நினைத்து இடைவிடாது போராடி இன்னல் பல ஏற்று இன்னுயிரின் மூச்சுதனை இப்புவிதன்னில் கலந்து இந்தியனின் இடர் நீக்கி சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்தீர். இறைவனை கண்டதில்லை என்று சொல்லிவிட விருப்பமில்லை. இதோ பறந்திடும் கொடியின் இதயம் பார்வையினை பறிக்கையில் ஆம் இறைவியின் தியாகமும் இங்கு எவருக்கும் மீடில்லை. இதய மிகழ்ந்த நன்றிகள். ஜெயந்த்.
1: கவிதை துளிகளை அள்ளி தூவிய மாணவனுக்கு நன்றி. பாரதி என்றாலே மிடுக்கு, அவர் வரிகளை கேட்டு மீசையை முறுக்கு என்று அவர் வரிகளை முழக்கமிட வருகிறார்கள் நான்காம் வகுப்பு மாணவிகள் ஜூஹா, தர்ஷனா, ஹிப்ரா, வின்சி, தன்ஷிகா, ஹுஸ்னா.
3: அனைவருக்கும் வணக்கம். பாட்டிற்கு ஒரு புலவன் புதியுக கவிஞன் மகாகவி பாரதியின் வீட்டுக்கான வரிகளுடன் இதோ நான், இதோ நாங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: கச்சன் இந்த கொங்கை மாதிரி கண்கள் வீசு போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: பச்சை யூனி ஐந்த வேர் படைகள் வந்த போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: உச்சி மீது வானிருந்து வீழ்கின்ற போதிலும்
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
3: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி.
1: புதுநெறி காட்டிய புலவன் பாரதியின் வரிகளை முழக்கமிட்ட நான்காம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயதி ஜெயதி என்று கர்நாடக சங்கீதத்தில் கலக்க வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவி கிவிஷா.
5: ஜெய

தேங்க் யூ. சங்கீத மழையில் நினைய வைத்த மாணவி கிவிஷாவிற்கு இதயம் நெகிழ்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டி என்றாலே இனிக்கும், அதிலும் வில்லுப்பாட்டி என்றால் சொல்லவா வேண்டும், பாட்டினில் பற்றினை கவர்ந்த கலகலப்புடன் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் 6 மற்றும் 7 வகுப்பு மாணவர்கள் எஸ் ஹர்ஷித், சித்தார்த், வால்டர், தனேஷ், ஹேமந்த், ஆண்டோ, குகன், கோபிகா, ஸ்டீவனாரி.

0: வணக்கம் வணக்கம். அவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: ஆமா மகாஜனங்களே, குத்து பாட்டு,
0: ஆமா
1: கும்மி பாட்டு,
0: ஆமா
1: கானா பாட்டு,
0: ஆமா
1: இது போல சிறப்பான,
0: ஆமா
1: அற்புதமான, சுவையான, சூப்பரான பாட்டு தான் இந்த வில்லு பாட்டு.
2: அதுவாப்பா, எனக்கு தான் இந்த வில்லு பாட்டு தெரியுமே.
1: தெரியுமா? எங்க பாடி காட்டு.
2: பாடுகிறேன் கேளு. எவ்வளே விலே விலே விலே விலே விலே வரா விலே நிலே நிலே நிலே நிலே தில்லு இருந்தா எதிர வில்லுன்னா கொண்டாட்டம், தில்லுன்னா குத்தாட்டம், வில்லுன்னா கொண்டாட்டம், தில்லு இருந்தா குத்தாட்டம். ஏ நிறுத்துப்பா, வில்லு பாட்டுனா வில்லு பாட்டுல வர வில்லு பாட்டு இல்லப்பா. வில்லுக்கு அடிமையாக்கி,
0: ஆமா
2: சொல்லை கனமாக்கி,
0: ஆமா.
2: இப்ப எல்லாரும் எதுக்கு ஆமாம் போடுறீங்க?
0: வில்லு பாட்டுக்கு ஆமா போட தான் வந்திருக்கோம்.
2: பாவமே, இப்படி எல்லாத்துக்குமே ஆமாம் போட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல வந்த விஷயத்த சொல்றது? எனக்கு கொஞ்சம் பாட விடுங்க.
0: தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லின பாட, வில்லின பாட, வந்தருள் வாய்க்காலை மகளே.
1: மகாஜனங்களே, என்ன ஆமா போடாத இருக்கிறீங்க?
0: நீங்க தான் ஆமா போட வேணாம்னு சொன்னீங்க.
1: ஐயோ, நான் சொல்ல வந்தத நானே பாடுறேன் கேளுங்க. விடுதலை கொடுத்த வீரர்களுக்கு வணக்கங்க,
0: வணக்கங்க.
1: நம் எல்லை காக்கும் வீரர்களுக்கு வணக்கங்க,
0: வணக்கங்க.
1: தாய் திருநாட்டுக்கு உழைத்த நல்லவருக்கு முதல் வணக்கம், தன் நின்றே இந்த தியாகிகளுக்கும் வணக்கம்.
2: ஆமா மண்ணே, இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு?
1: அதுவாப்பா, நம்ம நாட்டோட 79வது சுதந்திர தின விழா.
2: ஆமா மண்ணே, இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சிச்சு?
3: இப்ப எல்லாரும் சுதந்திர தினம் வாழ்த்துறாங்க, ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு யாருக்கு தெரியும்?
2: நான் கூட ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரியா போட்டு பொதுகை டிவியில பற்றி வந்து பாப்பேன, அதுதான் சுதந்திர தினம் நினைச்சேன.
1: இந்த நாடு சுதந்திரம் அடைய எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த சுதந்திரத்தின் பெருமைய இன்னைக்கு நம்ம சாயிரம் பள்ளி மாணவர்கள் வில்லு பாட்டா சொல்ல போறோம்.
2: அப்படியானே கொஞ்சம் விழாவாரியா சொல்லுங்கண்ணே. அப்படி என்னதான் நடந்துச்சு?

0: என்று ஆங்கிலேயர்கள் விருந்தினராக வந்தாங்க. ஆனா வீட்டுக்கே அதிபதியா மாறிட்டாங்க.
1: எப்படின்னா அது முடியும்?
0: தெளிவா சொல்றேன் கேளு. அது எப்படின்னா, வியாபாரம் பண்ண வந்தவங்க அது மூலம் நிறைய காசு பார்த்தாங்க, நிறைய செல்வம் சேர்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டு வளம் எல்லாத்தையும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா, அவங்க பயன்படுத்தியதுதான் பிரித்தாலும் சூழ்ச்சி. ரொம்ப தந்திரமா நம்ம ஊரையும் நாட்டையும் பிடிச்சாங்க.
2: அடப்பாவைங்களா,
0: நம்ம நாட்டு மக்களையே அவங்க கிட்ட வேலை செய்ய வச்சாங்க.
2: ஓஹோ,
0: அடுத்து நாட்டையே அடிமைப்படுத்திட்டாங்க.
1: அப்படி சுதந்திரத்திற்காக போராடினது யாருன்னு
0: அப்படி கேளு. ஒன்னா

0: படையெல்லாம் நடுங்குண்டா படையெல்லாம் அட பேரை சொல்லுங்கண்ணே.
1: மகாத்மா காந்தி.
0: ஆமாம்.
1: நேரு.
0: ஆமாம்.
1: ராஜாஜி.
0: ஆமாம்.
1: வ.உ. சிதம்பரனார்.
0: ஆமாம்.
1: பாரதியார்.
0: ஆமாம்.
1: கொடிகாத்த குமாரன்.
0: ஆமாம்.
1: வீரபாண்டிய கட்டபொம்மன்.
0: ஆமாம்.
1: அப்படின்னு

0: பேரை சொல்லிட்டே போலாம்ப்பா.
1: அப்படியானே?
0: அது மட்டுமா? ஆம்பளைங்க மட்டும் இல்லடா, ஜான்சி ராணி,
1: ஆமாம்,
0: வேலு நாச்சியார்,
1: ஆமாம்,
0: அஞ்சலை அம்மானு நிறைய பெண்களும் இதுல இருக்காங்க.
1: அப்படியானே? அவங்க எதை வச்சுனா சுதந்திரம் வாங்கினாங்க?
0: சொல்றேன் கேளு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது,
1: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது,
0: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
0: உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்,
1: உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்,
0: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
0: சுதந்திரம் எனது பிறப்புரிமை,
1: சுதந்திரம் எனது பிறப்புரிமை,
0: அதை அடைந்தே தீருவேன்,
1: அதை அடைந்தே தீருவேன்.
0: ஜெய் ஹிந்த்,
1: ஜெய் ஹிந்த்,
0: ஜெய் ஹிந்த்,
1: ஜெய் ஹிந்த்,
0: ஜெய் ஹிந்த்,
1: ஜெய் ஹிந்த்,
0: ஜெய் ஹிந்த்,
1: ஜெய் ஹிந்த்,
0: ஜெய் ஹிந்த,
1: ஜெய் ஹிந்த்.
2: அப்பா கேட்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கேறுதுனே.
0: இதுக்கே இப்படினா உன்ன அவங்க செஞ்சதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவேன்?
1: ஐயோ, அப்படி அவங்க என்னென்ன செஞ்சாங்க அத சொல்லுங்கண்ணே.
0: முதல்ல காந்தி தாத்தாவோட அகிம்சை வழியிலான போராட்டம்.
1: அகிம்சையா? அப்படினா என்ன?
0: அப்படினா வன்முறை இல்லாம,
1: ஆமா,
0: கத்தி இல்லாம,
1: ஆமா,
0: ரத்தம் இல்லாம,
1: ஆமா,
0: யுத்தம் செஞ்சாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் உதவங்கனாலும் அமைதியா கோஷங்களை போட்டாங்க. சாகும் வர ஆயிரக்கணக்கில் ஒன்னா இருந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. இது அரசாங்கத்தையே ஆட்டி பார்த்துச்சுல்ல.
3: அண்ணன் உண்ணாவிரதம் சொன்னதால காலையில சாப்பிடாம வந்துட்டேன்ன, பசிக்குதுண்ணே.
4: டேய், இப்ப சாப்பாடு முக்கியமா? அங்க சொல்றத கேளு.
0: என்னென்ன சட்டம் தான் போட்டாலும் போட்டாலும்,
1: போட்டாலும் போட்டாலும் போட்டாலும் போட்டாலும்,
0: யாரு இங்க சட்டம் போடத்தான்,
1: நீ யாரு இங்க சட்டம் போடத்தான்
0: அப்படின்னு அவங்க போட்ட சட்டத்தையே மீறினாங்க. அது மட்டுமா, வரி செலுத்தாம அரசாங்கம் நடக்குமா?
1: அது எப்படின்னா நடக்கும்.
0: அப்படி ஆங்கில அரசுக்கு வரி கட்டாம பள்ளி நிறுவனத்தையும் அரசு நிறுவனத்தையும் புறக்கணிச்சாங்க. அதனாலதான் நாட்டை விட்டு சீக்கிரமா ஓடிட்டாங்க.
2: அட ஆமாண்ணே, இதோட சேர்த்து இன்னும் நிறைய வகையில அவங்களை விரட்டி அடிச்சாங்க.
1: அப்படியானே?

0: புளியக்காரச்சாங்க. என்னன்ன சோகமாயிட்டீங்க?
1: ஆமாம்ப்பா, இப்படி பல பேருடைய உயிர் தியாகத்தால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அவங்க இல்லனா நாம இல்ல. இன்னைக்கு பேசுறதுக்கு,
0: ஆமாம்,
1: எழுதுறதுக்கு,
0: ஆமாம்,
1: நடக்கிறதுக்கு,
0: ஆமாம்,
1: நம்ம கருத்தை சொல்றதுக்கு,
0: ஆமாம்,
1: நம்ம நாமே ஆள்றதுக்கு,
0: ஆமாம்
1: அப்படின்னு ஒரு உரிமை இருந்திருக்காது, ஒரு மண் இருந்திருக்காது.
0: உண்மைதானே? அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு?
1: அப்படி செய்யணும்னா நீ முதல்ல உண்மை,
0: ஆமாம்,
1: நீதி,
0: ஆமாம்,
1: நேர்மை,
0: ஆமாம்,
1: என்னாடு,
0: ஆமாம்,
1: என் தேசம்,
0: ஆமாம்,
1: என் மக்கள்,
0: ஆமாம்,
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பாடுபட்டு உழைச்சி நாட்டை முன்னேற்றணும். புரியுதா?
0: புரியுதுண்ணே.
1: அதுக்கு இப்பவே நல்லா படிக்கணும், ஆசிரியருக்கு கீழ்படியணும், பெற்றோரை மதிக்கணும்.
0: சரிங்கண்ணே.
1: தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தமிழும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழ்.

0: எண்ணங்கள் என்று உன்னால நாட்டுக்கு பெருமை மட்டும்தான் வரணுமே தவிர இழிவு வரக்கூடாது.
1: சரிங்கண்ணே, நாங்க இனிமே நீங்க சொன்ன மாதிரி எங்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிள்ளைகளாக இருப்போம்னு இந்த நாள்ல உறுதி எடுத்துக்கிறேன்.
0: நம் நாடு நம் கையில்,
1: நம் நாடு நம் கையில்,
0: நம் வளம் காப்போம்,
1: நம் வளம் காப்போம்,
0: நலம் பெறுவோம்,
1: நலம் பெறுவோம்.
0: ஜெய் ஹிந்த்,
1: ஜெய் ஹிந்த்,
0: ஜெய் ஹிந்த்,
1: ஜெய் ஹிந்த்,
0: ஜெய் ஹிந்த். நன்றி.

0: அடடா, காத்து வாக்குலன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பேச்சு வாக்கில் நம்ம நாட்டை பற்றி பாடி காட்டி பட்டையை கிளப்பிட்டாங்க நம்ம பசங்க. அற்புதம், நன்றி மாணவர்களே. அடுத்ததாக வெல் நோன் பர்சனாலிட்டி இன் த சயின்டிஃபிக் ஃபீல்டு பற்றி கூற வருகிறார்கள் அனிஷா ரக்ஷினா அண்ட் இவான்ஜலின் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட்.
1: ஹாய் எவ்ரிவன், வி ஆர் ஹியர் டு டிஸ்கஸ் அபவுட் வெல் நோன் பர்சனாலிட்டி இன் த சயின்டிஃபிக் ஃபீல்டு.
2: ஹே, டிட் யூ ஸ்டடி அபவுட் ஐசக் நியூட்டன் for the science test?
1: Yeah, I did. He is the one who discovered gravity, right?
2: Exactly. The story goes that he saw an apple fall from a tree and that made him think about why things fall to the ground.
1: That's so cool, but he didn't stop there, did he?
2: Nope. He also came up with the three laws of motion which explain how objects move.
1: Oh yeah, like the one that says an object in motion stay in motion unless something stop it.
2: That's Newton's first law. He also invented calculus and made discoveries in optics, like how white light is made up of different colors.
1: Wow, he was seriously a genius.
2: Totally. Without Newton, modern physics wouldn't be the same. Thank you.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை என்று ஆனந்த காடம் பாடிட 10th வகுப்பின் அழகு கண்ணம்மாக்கள் வருகிறார்கள். இதோ யோகிஷா, ஷீபா, ராகவி, ஆர்த்திஸ்வரி, சுஜித்ரா மற்றும் பத்மஸ்ரீ.
3: விடியாத இரவொன்று எதுவும் இல்லை.

மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. ஏச்சமச்சமில்லை இனி அடிமை என்ன.

0: பட்டாம்பூச்சி சுற்றும் மனித எண்ணம் மட்டும், அட இன்னும் கொஞ்சம் போனா என்ன வானம் தலையை முட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனித எண்ணம் மட்டும், அட இன்னும் கொஞ்சம் போனா என்ன வானம் தலையை தட்டும். வாடி இளைய செல்லியே, வாடி இளைய செல்லியே, நம் காலம் சொல்லும் நம்மை வாழ சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இது நம்ம பூமி என்று அழுத்தி சொல்லமா. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கு கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லை. அச்சமச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கு கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு.
1: லல்லோ
0: பட்டாம்பூச்சி,
1: லல்லோ
0: பட்டாம்பூச்சி, வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம். வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம்.

காற்று வீசட்டும் எட்டு திக்கும் பரவட்டும் பரவட்டும் பரவட்டும் பரவட்டும் மனித பூக்கள் மலரட்டும் மரங்கள் இன்னும் விரியட்டும் விரியட்டும் விரியட்டும் விரியட்டும் இன்ப காற்று வீசட்டும் எட்டு திக்கும் பரவட்டும்.

இதுவரை எமது பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மாணவி பவித்ரா, 9ஆம் வகுப்பு.

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா ஜெயங்கொண்டான் ஸ்ரீ சாய்ராம் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 134வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:08. திரையிசை கேட்கலாம். வருவது உத்ரா உன்னிகிருஷ்ணன் குரலில் ஸ்ட்ராபெரி படத்திற்கான பாடல்.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: திரை இசை நிறைவாக வருவது ஈஸ்வரன் படத்திற்கான பாடல். பாடியிருப்பவர்கள் சிலம்பரசன், ரோஷினி, தமன்.

0: Bona!
1: திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மளிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
5: பட்ஜெட் போட்டாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும்.
4: புது புடவை வாங்கலாமா?
5: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன். இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க, சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
5: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
6: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்றார். இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான 2வது பேச்சுவார்த்தைக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குகிறார். லோக்மாதா அகில்யா பாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அரசு துறைகள்

0: அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்
1: அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேரங்களில் பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடைக்காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த

0: கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய அவர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலைமதிப்பற்ற பாரம்பரிய பொருட்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் அவரது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அழைப்பு விடுத்தார்.
1: ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர் வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும் அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தினார். மாணவர்கள் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் டால்ஃபின் மீட்பு அவசர ஊர்தி டால்ஃபின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர், டால்ஃபின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிர் அமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். சிந்தனை மற்றும் செயலில் புதுமைகள் இராணுவ திறன்களை மேம்படுத்தும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி கூறினார். இன்று முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகள், தொழில்துறை, கல்வியாளர்கள், ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் ஆராய்ச்சி சூழல் ஆகியவற்றுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பு நவீனமாக்கலுக்கு முக்கிய உதவியாக இருக்கும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் தொடர்ந்து தொழில்முறை மற்றும் செயல்பாட்டு உறுதியை வெளிப்படுத்தி வருவதாகவும், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இராணுவ வீரர்கள், மாலுமிகள் மற்றும் விமானப்படை வீரர்களின் தைரியம் மற்றும் தொழில் முறையை அங்கீகரித்த அவர், அவர்களின் பயிற்சி மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். முன்னதாக இன்று காலை புதுடில்லியில் உள்ள சவுத் பிளாக் புல்வெளியில் ஜெனரல் சுப்பிரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தேசிய போர் நினைவு சின்னத்தில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்திய விமானப்படையின் IL-76 விமானம் கஜ்ராஜ் புத்தரின் புனித நினைவு சின்னங்களை டெல்லியிலிருந்து மங்கோலியாவிற்கு கொண்டு சென்றது. இந்த விமானம் நேற்று காலை 11:25 மங்கோலியாவில் தர இறங்கியது. நட்பு நாடுகளுடனான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஆதரவாக இந்திய விமானப்படை இந்த பணியை மேற்கொண்டது. தேசிய நோக்கங்களை ஆதரிப்பதற்கும் இந்தியாவின் உலகளாவிய கலாச்சார முயற்சிகளுக்கு பங்களிப்பதற்கும் விமானப்படையின் திறனை விமானம் மூலம் பிரதிபலிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
0: லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அவரது புத்திசாலித்தனம், கருணை மற்றும் பொது நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக ஒட்டுமொத்த தேசமும் அவரை மரியாதையுடன் நினைவு கூறுகிறது என்று கூறியுள்ளார். அகில்யாபாயின் வாழ்க்கை நல்லாட்சி, தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமைக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். அகில்யாபாய் எப்போதும் தைரியத்துடனும் கடமையில் அர்ப்பணிப்புடனும் வழிநடத்தினார் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள புனித கோயில்கள் மற்றும் புனித யாத்திரை தலங்களை புனரமைப்பது முதல் அனைவருக்கும் நீதி மற்றும் நலனை உறுதி செய்வது வரை அகில்யாபாய் ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்று திரு மோடி வலியுறுத்தினார். அகில்யாபாய் இந்தியாவின் கலாச்சார உணர்வை மேலும் வலுப்படுத்தினார் என்றும், சமூகம், கலாச்சாரம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவரது பக்தி நாட்டின் ஒவ்வொரு தலைமுறையையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும்.

0: என்றும் பிரதமர் கூறினார். லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது சமூக ஊடக பதிவில் அகில்யாபாய் தனது ஆட்சியின் முக்கிய கொள்கைகளை நீதி, நல்லாட்சி மற்றும் பொது சேவை ஆகியவற்றை உருவாக்கி பொது நலனுக்கான முன்மாதிரியான மாதிரியை அமைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஏராளமான புனித யாத்திரை தலங்கள், கோயில்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரிய கட்டமைப்புகளை பாதுகாத்து புனரமைத்ததன் மூலம் அகில்யாபாய் இந்தியாவின் நித்திய உணர்வில் புதிய உயிர் சக்தியை புகுத்தினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அவரது சேவை மனப்பான்மையும் நாட்டின் கலாச்சார பெருமைக்கான அவரது அர்ப்பணிப்பும் வரும் தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று அவர் மேலும் கூறினார்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லைங்கை நேற்று மாலை சந்தித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நீண்டகால இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் மியான்மர் அதிபரின் நேர்மறையான உணர்வை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான கூட்டாண்மையை முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் திரு ஹ்லைங் உடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக அவர் கூறினார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மார்லஸ் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்குகின்றனர். பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் இராணுவம் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும், உத்திசார் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்புக்கான புதிய பகுதிகளை அடையாளம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷில்லாங்கில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட 76வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் போட்டியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். பங்கேற்பாளர்களிடையே உரையாற்றிய மத்திய அமைச்சர், ஞாயிற்றுக்கிழமை இந்த சைக்கிள் ஓட்டம் நாடு தழுவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது என்றும், பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர் என்றும் கூறினார். அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் கனவுடன் இரு அணிகளும் களமிறங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்றார். இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குகிறார். லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: RBI சொல்கிறது
2: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21, 3 விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்திமனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். வருவது கருணை செய்வாய் என்று தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

தேனினும் தேகிட்டாத பக்தி பாடல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஜெகத் ஜனனி என்று தொடங்கும் பாடலை. பாடியிருப்பவர் ஓ எஸ் அருண்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 134வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக இன்று 8:00 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:32 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி

ரவி வாசித்த அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஏஆர்ஐயா அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி கடப்பா, நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் இடம்பெறும். 8:32 ஏக்ஸோர், தொடர்ந்து மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை இடம்பெறுவது தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, குறிக்கோள் வாழ்க்கை என்பது குறித்து கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள் குறித்து உரை வாசிப்பவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல்நினோ லா நினோவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். தலைப்பு பெற்றோரை பேணுவோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள்.

நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு. உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஹரிப்பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் கிரிஜா அவர்கள், மாணவர் துர்வா ரஞ்சித் அரகன். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என். ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை இடம்பெறும். நாளை மாலை 4 மணிக்கு தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஏ. ரகுமான் அவர்கள்,

கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாரதி ராஜா அவர்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பூ என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:30 வரையிலும், பின்னர் 8:45 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் RJ விஜய் மேனன் அவர்கள். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. முற்பகல் 11:02 வளமான பாரதம். பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். நாளை பிற்பகல் 1:02 ஹாய் சிநேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹெலோ டாக்டர். காது கேளாமைக்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். சூர்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதுவரை இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. 7:13 திரையிசை கேட்கலாம். வருவது மயக்கம் என்ன படத்திற்காக நரேஷ் ஐயர் சைந்தவி பாடிய பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்கவுள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் 2வது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது 2வது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் 2 முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
0: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான்

0: மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நூர்சனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக், சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளம் ஆகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை பெறலாம், அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதற்கு விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம், உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம், ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் தன்பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக திரவ உயிர் உரம் குறித்து தெரிந்து கொள்வோம். திரவ உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி முறையில் 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன்

ஒரு ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கலாம். நாற்று நனைத்தல் முறையில் ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யலாம். நேரடியாக வயலில் இடுதல் முறையில் ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடலாம். நீர்வழி உரமிடுதல் முறையில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கலாம். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% வரை அதிகரிக்கின்றன. உயர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணீர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவைகள்: பூச்சி மற்றும் பூஞ்சாணக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திவிட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 134வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: உழவர் உலகம்
1: பண்டையெல்லாம் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்போம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் உழவருடன் சந்திப்பில் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கங்க சார்.
1: நீங்க ஒரு இயற்கை விவசாயி இல்லைங்களா?
2: ஆமாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
2: நான் 12வது படிச்சிருக்கேங்க சார்.
1: ஏன் மேற்கொண்டு படிக்கலீங்களா?
2: நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தது, அதனால விட்டுட்டேங்க சார். விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம் நம்ம.
1: அது உங்க வீட்டுல நிலம் அதிகமா இருக்கோ, விவசாயத்து மேல உங்களுக்கு பற்று அதிகமா வந்துருச்சு?
2: நான் சின்ன வயசுல இருந்து

0: விவசாயம் தான். அம்மா வீட்லேயும் ஸ்கூலுக்கு போங்காட்டியும் வேலை செய்வோம், போயிட்டு வந்தும் தோட்டத்தில் வேலை செய்வோம். அதில் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே விவசாய வேலைகள் செஞ்சிகிட்டே தானே இருக்கேன்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி எது சின்ன வயசில் நம்ம மனசை பாதித்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆர்வமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம பெற்றோர்களுடைய பழக விஷயமாக இருக்கட்டும், அவங்க தொழில் செய்யும் போது நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா?
0: இல்லை, அவங்க அன்னைக்கு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமும் நமக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சதுனால தான் இன்றைக்கி நாம் வந்து இந்த அளவுக்கு வந்து விவசாயத்தில் முன்னெடுத்து போக முடியுது.
1: ஏதோ திருமணம் ஆச்சு, பிள்ளைங்களோட வாழ்க்கை அப்படின்னு போகாமல் நீங்கள் விவசாயத்துக்கு மாதிரி இவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டு வரீங்க இந்த இயற்கை விவசாயத்திலுமா. எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
0: நமக்கு ஒரு 5.5 ஏக்கர் இருக்குங்க சார்.
1: 5.5 ஏக்கரும் நீங்கள் சம்பாதிச்சுதா இல்லை நம்ம உங்கள்
0: தாத்தா கொடுத்தது, வீட்டுக்காரரோட அப்பா கொடுத்தது?
1: என்னென்னலாம் பயிரிட்டு வரீங்க?
0: நான் பாரம்பரிய ரகங்கள் பண்ணிட்டு வரேங்க சார். சிவன் சம்பா, வாசனை ஜீரக சம்பா, கருப்பு கவுனி, கருங்குருவை, பூங்காறு, இலுப்பைப்பூ சம்பா, ரத்தசாலி, அறுபதாங்குருவை, குள்ளங்காறு, இந்த வருஷம் கருடன் சம்பா, சிகப்பு கவுனி, கர்னூல் சன்னம், ரசகடம், பாசுமதி, கொத்தமல்லி சம்பா, இந்த மாதிரி இந்த வருஷம் புதுசாக ஒரு 11 ரகம் நடவு போட்டிருந்தேங்க சார். மஞ்சள் பொன்னி இது எல்லாமே இந்த வருஷம் புதுசாக போட்டிருந்தேன். அதெல்லாம் சும்மா ஒரே வயலில் 11 ரகம்.
1: ஒரு சில விவசாயிங்க ஏதோ ஒரு 1, 2, 3, 4, 5 அப்படிதான் பண்ணுவாங்க.
0: ஆமாங்க.
1: நீங்க இந்த 11 வகை பாரம்பரிய அரிசி பயிரிட்டீங்கன்னா ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தாமா.
0: அது ஒரே வயல்ல பண்ணனதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய விதமான அரிசிகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் சொன்னாங்க. அந்த அரிசியில் அதிகம் பெருசாக ஒன்றும் ஒரு 10 சாரி 10 சாரி 10 சாரி தான் நம்மளுடைய வீட்டு செலவுக்கு. எல்லா அரிசியுமே நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அரிசியெல்லாம் வீட்டு செலவுக்கு மட்டும்தான். என்ன ஒரு 2 பேசன் 1.5 பேசன் 2 பேசன் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் கருடன் சம்பா வந்து அது ஒரு 3 மூட்டைக்கு பக்கமாக வந்திருக்கு, அது நம்ம மார்க்கெட்டிங் கொண்டுட்டு வரலாம். மஞ்சள் பொன்னி 2 மூட்டைக்கு பக்கமாக வந்திருக்கு, அதுவும் மார்க்கெட்டிங் கொண்டுட்டு வரலாம். இப்போ வந்து நான் சிகப்பு அரிசி பார்த்துருக்கேன், கருப்பு கவுனி கருப்பு அரிசி பார்த்துருக்கேன். சிகப்புன்னு பார்த்தீங்கன்னா கருங்குருவியும் சிகப்பாக தான் இருக்குது, பூங்காரும் சிகப்பாக தான் இருக்குது, இலுப்பை பூசம்பா பச்சையாக இருக்குது, கருங்குருவையும் சிகப்பாக தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறது மஞ்சள் பொன்னி அரிசி, வெளிர் மஞ்சளில் இருக்க அரிசி. அதை நம்ம வேக வச்சு காய வச்சோம்னா நமக்கு மஞ்சள் கலராக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பச்சை கலரில் இலுப்பை பூசம்பா அரிசி இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நல்ல நல்ல பாரம்பரிய ரகங்களை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ தான் நம்மெல்லாம் ஒன்று ஒன்றா நமக்கு தெரிய வந்து நம்ம பயிர் பண்ணி எடுத்திருக்கோம் சார்.
1: உங்கள் பகுதிக்கு உட்பட்ட அந்த மண், நீங்கள் சொன்ன அந்த 11 வகையான பாரம்பரிய அரிசி வகைகளை எப்படி விளையிறது? உங்கள் அந்த சின்ன சேலம் பட்ட அந்த நிலப்பரப்பெல்லாம் என்னென்ன விவசாயம்லாம் விளையுது?
0: இல்லை, இந்த ஏரியா பொறுத்தவரையிலும் நெல், கல்ல, உளுந்து, எள்ளு, மக்காச்சோளம், கரும்பு இது எல்லாமே போடுறாங்க. நம்மளது வந்து கரும்பு போடுற அளவுக்கு நமக்கு தண்ணி கிடையாது, நம்மளது வந்து செம்மண் பூமி, அதனால் நம்ம சொல்கிறது சொல்கிற மாதிரி விளையிற பூமி. ஏன் அப்படின்னா செம்மண்ணில் வந்து நம்ம நினச்ச மாதிரி மகசூல் எடுக்க முடியும். எப்படி சொல்கிறது, கருமண் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து தீனி அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 2 அளவு சேர்த்தி போயிட்டால் முழங்கால் சேர் வாங்கும், இதிலெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்காது. நமக்கு செம்மண் வந்து மண்ணும் ரொம்ப தண்ணியை மழை காலத்தில் தண்ணியை கீழே இறக்கிடும், அதே சமயத்தில் ஒரு 2-3 நாள் காஞ்சா போதும் நமக்கு களை வெட்டுறதுக்கு காடு ரெடி ஆகிடும். வெயில் காலத்தில் ஒரு 5 நாளைக்கு ஒரு தண்ணி விடுற மாதிரி வரும், ஆனால் மண் பொலப்பொழப்பு இருக்கும். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால ஏற்கனவே மண் புழுக்கள் இருக்கிறதுனால மண் நல்லா காத்தோட்டமாக இருக்குது. மண்ணை நம்ம தண்ணி விட்டுட்டு நான் என் காட்டில் நான் இப்போ ஒரு 11 வருஷம் முடிச்சுட்டேன், இந்த வருஷம் நடவு போடணும்னா 12வது வருஷத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறோம். அந்த தண்ணி பாஞ்ச காட்டில் நீங்கள் நடந்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மழை நடக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக மழை வந்துட்டு. இப்போது உழவு ஓட்டி போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே பாருங்க, அதில் சும்மா ஒரு 10 துளி உளுந்துட்டாலே அதில் அப்படியே பஞ்சு மழை நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் போய் வெறும் காட்டில் நடந்தாலும் அந்த மண் வந்து உங்களுக்கு காலில் குத்துறது தெரியாது, நல்லாயிருக்கும் மண்.
1: எல்லா பயிரும் ஏற்ற மண் உங்கள்?
0: ஆமாங்க சார், செம்மண்ணில் எல்லா பயிருமே வைக்கலாம், முத்து சோளமும் வைக்கலாம், கடலை போடலாம், எள்ளு போடலாம், உளுந்து போடலாம், பச்சை பயிர் போடலாம், கரும்பும் போடலாம், எல்லாமே போடலாம். கரும்பு போட்டால் தண்ணி சீக்கிரம் சீக்கிரம் விடணும்.
1: உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஏரி ஆறு ஏதாவது இருக்கா?
0: இங்கே அமையகரத்தில் பக்கத்துலேயே ஏரி இருக்குங்க சார். ஏரிக்கு ஆனால் தண்ணி வரத்து கிடையாது. அமையகரத்து ஏரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏரிக்கு பேர் தெரியல, அதுக்கு தண்ணி வரத்தே கிடையாது. இப்படி ஒரு 4-5 காட்டு தண்ணி போனால் தான் அந்த ஏரிக்கு தண்ணி.
1: உங்கள் பகுதி மக்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் எப்படி பண்ணுறாங்க?
0: வானம் பார்த்து தான், மழை பெய்யும், மழை வந்ததுன்னா அங்கங்கே இருக்கிற குட்டைகள் மழை தண்ணி

0: வச்சு நிரம்பும். அதாவது நம்ம காட்டுக்கு தெக்கால் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ஓடை மாதிரி போகுது, அங்கே ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி நம்பும். மாரியா கோயிலில் குட்டை இருக்குது, இங்கே ஒரு ரெண்டு மூணு காட்டு தண்ணி போச்சுன்னா அந்த குட்டை நம்பும். இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன குட்டைகள் இருக்குங்க சார், ஏரி இருக்குது. இப்போ இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, நம்மளது வந்து ஒரு ரெண்டோளோ மலை மூணோளோ மலை ஒரு மூணு மலை நாலு மலை பேஞ்சுதுன்னா நமக்கு கிணத்துக்கு தண்ணி வந்துடும். அதுவே கண்டினியூஸாக ஒரு நாலு நாளைக்கு தூரிக்கிட்டே இருந்து பேஞ்சுன்னா தண்ணி மேலேயே ஒடியாந்துடும். ஆனால் தண்ணி வந்த உடனே நம்ம வயலில் பயிர் பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி போங்காட்டி பிஞ்ச பயிர் பண்ணால் எடுத்துக்கலாம். ஒரு மூணு மாதத்துக்கு தண்ணி சீக்கிரம் வரும், சீக்கிரம் போயிடும்.
1: உங்கள் அருகாமையில் இந்த கல்வராயன் மலை கூட இருக்கு இல்லைங்களா?
0: அந்த மூலையில் தாங்க சார் இருக்குது, சேலம் மாவட்டம் பார்டர் தானே நம்மளது, இங்கே தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும் கல்வராயன் மலைப்பகுதி மழைனாலே ஒருவேளை நமக்கு வரலாம் வராமலும் போகலாம். மழை சேலம் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதினா நமக்கு மழை வரும்.
1: மூங்கில்பாடி கிராமத்துலேருந்து பார்த்தாலே கல்வராயன் மலை நிறைய
0: அந்த மழை தெரியுங்க சார்.
1: அந்த மழை இருக்கிறதால உங்களுக்கு விவசாயத்துக்கு அது நன்மைகள் இருக்கா?
0: அப்படி தெரியலைங்க சார், அந்த நம்ம மலை விட்டு ரொம்ப தூரத்தில் தானே இருக்கும், அதனால தெரியல. அது சின்ன திருப்பதி இருக்குது, ஆக்சுவலாக அது கல்வராயன் மலையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மலை இருக்கிறதுனால எங்களுக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டால் எனக்கு அதை சொல்ல தெரியல. அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மழை பெய்யும். அது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கமாக தள்ளி தான் இருக்கிறோம்.
1: ஏன்னா கல்வராயன் மலை ஒட்டியதில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது, மழை நீர்லாம்
0: அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க.
1: நீங்கள் ஒரு இயற்கை விவசாயம் இருக்கிறீங்கம்மா, இயற்கை விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இயற்கை விவசாயம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து களைக்கொல்லி, இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் களைக்கொல்லி இல்லை. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவாட்டி அப்போல்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி, இப்போல்லாம் மருந்து அடித்தாவே புல்லு செத்து போயிருதான், அதுக்கெல்லாம் மேலே ஒரு மூடி மாதிரி அது கடையில் வைப்பாங்க, அதுக்கு குச்சிக்கு வச்சு வச்சு அடித்தோம்னா களை வெட்டுற வேலை இல்லைன்னு எனக்கு விவரம் தெரிய தான் களைக்கொல்லியே வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய ஆயா தாத்தாக்கள், எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆயா தாத்தாக்கள், இவங்க எல்லாருமே நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன் என் வீட்டுக்காரரோட அம்மா இறந்தது எனக்கு தெரியும், அவ்வளோ காலம் அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே நிறைய உபாதைகள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அறிமுகமான களைக்கொல்லி தான். அந்த களைக்கொல்லியை நாம் அடிக்காமல் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி இயற்கையான முறையில் களையை வெட்டி நம்ம பயிர் பண்ணி மகசூல் எடுத்தாங்களோ அதே மாதிரி நாமளும் பயிர் பண்ணி மகசூல் எடுத்தோம் அப்படின்னா மண்ணில் நஞ்சு இல்லைன்னா சாப்பாட்டில் நஞ்சு கிடையாது. இப்போ நீங்கள் மண்ணில் வந்து கெமிக்கலை போட்டால் அதனுடைய பாதிப்பும் நம்ம போடுற பயிர்லேருந்து வரும். அது வந்து நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளேயும் போகும். அது நம்ம உடம்புல பல வேலைகள் செய்கிறதுனால தான் நம்ம வந்து உடல் ரீதியான நிறைய உபாதைக்கு காரணம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் அது தான். அதனால் அந்த மாதிரி கெமிக்கலை போட்டு பயிர் பண்ணாமல் இயற்கையான முறையில் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, நாலஞ்சு மாடு இருந்தால் போதும் நம்ம காட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச மண்புழு உரம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். உரங்களுக்கு நிகராக உயிர் பாக்டீரியாக்கள் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி நம்ம உடம்பு வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் கூட்டு கலவை வந்து நம்ம உடம்போ, நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு அணுவும் நீ நகத்தை எடுத்தால் கூட அதுவுமே கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் கூட்டு கலவை தான். அதே மாதிரி தான் மண்ணும், மண்ணுலேயும் கோடிக்கணக்கான கூட்டு கலவைகள் நுண்ணுயிர் தான் மண்ணும். மண்ணுக்கு உயிர் இருக்குது. ஏன்னா நான் எங்கள் தோட்டத்தில் நான் இப்போ காட்டில் தென்னை மரத்தில் சிறை எடுத்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் அடிமட்டையை மட்டும்தான் வெட்டி கொண்டு வந்து வைப்பேன், அதுவும் நெல் வேக வைக்கிறதுக்காக. மற்றபடிக்கு எல்லாத்தையுமே வயலில் போட்டு ஓட்டி தான் விடுவேன். ஆனால் ஒரு மூணு மாதம் பழதானியம் விதைக்கிறதுக்கு முன்னே இப்போ உடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப நான் பழதானியம் விதைச்சி விட்டுட்டு வயல் ஓட்டும் போதே ஃபுல்லாக இதாகிடும். அந்த அளவுக்கு மண்ணில் வந்து உயிர்த்தன்மையோடு நான் கொண்டுட்டு வரேன். இதை வந்து கெமிக்கல் அடிக்கிற வயலில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முத்து சோளம் எள்ளு சத்தை இதையெல்லாம் வயலில் அப்படி அப்படியே போட்டு நெருப்பு வைக்கிறாங்க. நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம்பட்டால் நம்ம எப்படி துடிக்கிறோம், அதே மாதிரி தான் அந்த மண்ணில் போட்டு மண் சூடேறி அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அழிஞ்சி அதில் நீங்கள் பயிர் பண்ணால் உடனே எந்திரிக்குமா, மண் சூடு எந்திரிக்கும், அது மண் சூடில் அங்கே இருக்கிற உயிர் பாக்டீரியாக்களை அழிச்சிட்டாங்க. அந்த பயிருக்கு தேவையான சத்து கொடுக்கறதுக்கு அங்கே சத்து இல்லை. திரும்ப நீங்கள் அடுத்தது சத்து கொடுத்தாதான் அது வெளியில் வரும். இந்த மாதிரி வேலைகளை பண்ணாமல்
1: இருக்கக்கூடாது,
0: கெமிக்கல் எதையும் அடிக்காமல் பயன்படுத்தாமல் நம்ம வந்து எருவை போட்டு மண்ணை பக்குவமா, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம், நம்ம நெல் விதைச்சாவே மேலே இருக்கிறது நம்மளுக்கு கீழே இருக்கிறது மண்ணுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை மாட்டுக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அந்த மாட்டுக்கு போடுற சாணத்தை பக்குவப்படுத்தி மண்புழு உரமாக மாற்றி நம்ம வயலுக்கு போடும்பொழுது எல்லா சத்துமே கிடைக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல

0: வசதிகளையும் டெவலப் பண்ணி நாமளும் நல்ல உணவு சாப்பிட்லாம், நம்மளுடைய சந்ததிக்கும் நல்ல உணவு கொடுக்கலாம், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு நல்ல மண்ணை கொடுத்தாங்க, நாமளும் அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல மண்ணை கொண்டுக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி பண்ணி நம்மளுடைய அடுத்த சந்ததியை வந்து அதிகபட்சம் ஒரு 20 வருஷமாக களைக்கொல்லி, அந்த களைக்கொல்லி அடித்து அடித்து இப்போ நீங்கள் மலோட ஆக்கிட்டீங்க. முன்ன வந்து கம்மியாக போட்டு அடித்தாவே பில்லு சேவாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போல்லாம் அளவு சேர்த்தி போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? களைக்கொல்லினுடைய தரம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. பில்லு அதுக்கு தன்ன மாதிரி வீரியமாக்கிக்குச்சு, அதுதான் உண்மை. ஆனால் இதை மாற்றிட்டு களைக்கொல்லி மட்டும் என்ன சும்மாவா தராங்க, இல்லை அடிக்கிற ஆள் தான் சும்மா அடிக்கிறாங்களா? அதை விட ஒரு 1500 சேர்த்தி ஆகும். களையை வெட்டிட்டோன்னா மண்ணும் கெட்டு போகாது, நாமளும் எதோ நம்ம உடம்புக்கும் எந்த உபாதையும் கிடையாது, நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை மாதிரி பயன்படுத்தி எல்லாருமே இதை புரிஞ்சிக்கிட்டு இயற்கை வேளாண்மை செஞ்சிங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியம், நம்ம எதிர்கால சந்ததிக்கு நமக்கு எப்படி மண் நம்மளுடைய பெற்றோர்கள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி மண்ணை நாமளும் அவங்களுக்கு கொடுக்கலாம்.
1: நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன தெளிவாதுன்னா, ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி அழகாக நீங்கள் சொன்னீங்கம்மா. இப்போ நீங்கள் உங்கள் நிலத்தில் இயற்கை இடுபொருட்கள்லாம் என்னென்னலாம்
0: போடுறீங்க? நான் எங்களுடைய மாட்டு எருவை மண்புழு உரமாக மாற்றிக்கிறேங்க சார். அப்புறம் அசோஸ்பைரிலாம் பாசோ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு போடுறேன். இஎம் வேஸ்ட் டி கம்போஸ்டர், அண்ணில் மக்க முடியாத சத்துக்களுக்காக அந்த நுண்ணுயிரியும் கொடுக்குறேன். குத்துக்கட்டும் திறனுக்காக ஜிங்க்கும் போடுறேன். கல்லக்கா உளுந்து இந்த மாதிரி இதுக்கிறதுக்காக ரைசோபியமும் ரெடி பண்ணி அதையும் நான் பயன்படுத்திக்கிறேன். பஞ்சக்காவியை ரெடி பண்ணி அதையும் நான் பயன்படுத்திக்கிறேன். மீன் அமிலம், இயற்கை விவசாயி அப்படின்னா மீன் அமிலம் கட்டாயமாக தேவை, நான் மீன் அமிலமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பயன்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணி நானே தான் டெவலப் பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு லிட்டர் நான் வாங்குவேன், வாங்கிட்டு நானே டெவலப் பண்ணிக்குவேன். அதுக்கு மேலே நான் வெளியில் வாங்க மாட்டேன், டெவலப் பண்ணிக்குவேன். பண்ணிக்கிட்டு நான் என்னுடைய வயலுக்கு வந்து நான் பயன்படுத்திகிட்ருக்கேன்.
1: இப்போ ரைசோபியெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: 1 லிட்டர் தாய் திரவம் வாங்கிட்டு வந்துடுவேன், 18 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவேன். அதில் வந்துட்டு 4 to 5 வாழைப்பழம், 200 கிராம் உருளைக்கிழங்கு, 200 கிராம் குளுக்கோஸ், 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ மைதா, இதை போட்டுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தொளித்து உதுத்து விட்டு போடணும். பிசையக்கூடாது, உதுத்து விட்டு போடணும். போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு டெவலப் ஆகிடும்.
1: அது எப்படி தெளிக்கிறது?
0: 200 லிட்ரு ட்ரம்மில் போட்டுட்டோன்னா அதுக்கு மேலே ஒரு 3 நாளுக்கு இருந்துச்சு திரும்ப நீங்கள் 200 லிட்ரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 கிலோ மைதா, 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ குளுக்கோஸு, இதையெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நாளில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபுல்லாக டெவலப் ஆகிடும். இது வந்து உரம் அதிகமாக போனால் போட்டுட்டு அந்த இடத்துல கருகி போயிடும், சுட்டு போயிடும், புகையாக விழுந்துடும் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த நுண்ணுயிருக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் 2 லிட்டரும் விடலாம், 2 கொடமும் விடலாம். விட்டிங்கனால ஒன்றுமே ஆகாது, அதை அப்படியே மோந்துட்டு வந்து வயலுக்கு விட வேண்டியதான். திரும்ப கீழே வந்து 2 லிட்டர் வர்ற வரலுமே நீங்கள் மோந்து வயலுக்கு விடலாம். அதுக்கு மேலே திரும்ப 200 லிட்டர் தண்ணி ஊற்றி திரும்பவும் நீங்கள் அதுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் 200 லிட்டர் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இது இவ்வளோ தான் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் நமக்கு கிடையாது.
1: இப்போ இயற்கை இடுபொருட்கள்லாம் நீங்கள் செஞ்சு விற்பனை பண்ணுறீங்களா?
0: விவசாய இடுபொருள் மேக்ஸிமம் எதுவும் அதிகம் வெளியில் வாங்கக்கூடாது, நம்மளாக டெவலப் பண்ணிக்கணும். என்கிட்ட வந்து கேட்குறவங்கிட்ட உங்களுக்கு எப்படி நான் டெவலப் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், அவசர தேவைக்கு வேணால் கொஞ்சம் தரேன், ஆனால் டெவலப் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்களாக தயார் பண்ணி நீங்களாக உங்கள் வயலுக்கு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாபம் அதிகம். அதனால் நீங்களாக தயார் பண்ணிக்கங்க, தயாரிக்கிற முறையை நான் சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்லிவிடுவேங்க சார்.
1: நீங்கள் இயற்கை இடுபொருட்கள்லாம் தயாரிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள காலசமுத்திரத்தில் உள்ள வேளாண்மை அறிவு நிலையத்தில் ட்ரைனிங் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா இல்லை எப்படிங்க?
0: நான் கேவிகேக்குள்ளே போங்காட்டியுமே நான் இயற்கை விவசாயத்தில் 5 வருஷத்தை கடந்துட்டேன் சார். மண்புழு உரத்துக்காக தான் நான் கேவிகேக்குள்ளே போனேன். நான் இயற்கை விவசாயம் பண்ணினேன், ஆனால் நான் பயிற்சிக்கெல்லாம் நான் போக கிடையாது. எனக்கு நுண்ணுயிரி கேட்டேன், கொடுத்து எனக்கு கேட்குறத சொல்லுங்கன்னு கேட்டேன், சொன்னாங்க, நான் செஞ்சுக்கிட்டேன். நான் இயற்கையில் பண்ணின பிறகு என்னுடைய பொருள் மார்க்கெட்டிங்க்கு தான் நான் வந்து கேவிக்கே, அதாவது முதல்ல போனது மண்புழு உரத்துக்காக. நான் போனதையுமே எங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க, நான் என்னென்ன என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு மண்புழு உரம் அது வேணும், நான் அது வந்து டெவலப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன். சொன்னதையுமே வந்து ஃபீல்டை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு உடனேவே நம்ம பாண்டிச்சேரிக்கு ரெக்கார்டிங் கொடுத்தாங்க, பொதிகை சேனலுக்கு ஆர்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய நான் இயற்கையில் பண்ணினால என்னுடைய பொருளை நானே மதிப்பு கூட்டி சேல் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் கேவிகே தான். புதுச்சேரி வானொலி நிலையத்தில் எனது கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரெக்கார்டிங்க்கு மேலே வந்திருக்கும். நிறைய ரெக்கார்டிங் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய பொருள் மார்க்கெட்டிங்க்கும் எனக்கு கேவிகே முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கேவிகே தான். பொருள் வந்து பிரச்சனை இல்லாமல்

0: நான் சேல் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கேவிகே ரெடி பண்ணி கொடுத்தாங்க சார்.
1: உங்களை போன்ற பல விவசாயிகளுக்கு காலசமுத்திரம் வேளாண்மை அறிவு நிலையம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க.
0: கண்டிப்பாங்க சார், நானே சொல்லியிருக்கேன், பயிற்சியிலேயே சொல்லியிருக்கேன், உண்மையாக இயற்கையான முறையில் பண்ணுங்கள், உண்மையாக இயற்கையால் முன்ன பண்ண நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நமக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் உண்மைத்தன்மையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை மாட்டுக்கு வைத்திய முறையோ இல்லை பயிருக்கு சந்தேகமோ எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து நம்ம கேவிகேயில் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வெளியுலகத்துக்கு கொண்டுட்டு வரத்துக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பயிற்சியிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி புதுச்சேரி வானொலி நிலையம் பொதிகை சேனலு இதுக்கெல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் வெளியுலகத்துக்கு கொண்டுட்டு வந்தது காரணம் யாருன்னா கேவிக்கே தான் சார் சொல்லுவேன் நான்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிமா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள், இதுவரை உழவருடன் சந்திப்பில் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தென்னங்கன்றுகளை சிறப்பாக உற்பத்தி செய்ய வழிகாட்டல்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். தரம் பிரிக்கப்பட்ட நெற்றுகளை நேரடியாக அகழியில் பதித்து நீர் ஊற்றி தென்னங்கன்றுகளாக உருவாக்கலாமா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யும்போது 100 நெற்றுகளை நாம் பதியம் போட்டால் அவற்றில் பல நெற்றுகள் முளைக்காமல் போய்விடும். முளைத்த கன்றுகளும் ஒரு சேர வளராமல் பல்வேறு நிலைகளில் அதன் வளர்ச்சியை பெறும். கன்றுகளும் தெளிவாக இருக்காது. ஆகவே நாம் 100 நெற்றுகளை பதியன் போட்டால் அவை அனைத்துமே தென்னங்கன்றுகளாக மாறுவதற்கு மணல் படுக்கையில் முன் உலர் பதப்படுத்துதல் மற்றும் நீரேற்றம் போன்ற சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். முன் உலர் பதப்படுத்துதல் குறித்து தெரிந்து கொள்ளலாம். சேகரிக்கப்பட்ட விதை தேங்காய் நெற்றுகளை முதலில் 4 புறமும் சீரான காற்றோட்டம் வீசும் ஒரு கொட்டகையில் 30 நாட்களுக்கு நிழலில் சேமித்து வைக்க வேண்டும். வெயிலில் சேமித்தால் மட்டைகளில் உள்ள ஈரப்பதம் வெகு விரைவில் குறைந்துவிடும். விரைவாக ஈரப்பதம் குறைந்தால் தேங்காயில் உள்ளிருப்பு நீரும் மட்டைகளுக்கு பரவி வெளியேறிவிடும். தேங்காய் உள்ளிருப்பு நீர் விரைவாக குறைந்தால் நெற்றுகள் முளைப்பு திறனை முழுமையாக இழந்துவிடும். ஆகவே வெயிலில் நெற்றுகளை எப்போதும் உலர்த்தக்கூடாது. முன் உலர் பதப்படுத்துதலில் நிழல் கொட்டகையில் சேமிக்கும் போது தரைப்பகுதி மணலாக இருந்தால் நல்லது. நெற்றுகளை நிழல் கொட்டகையில் உலர்த்துவதற்கு அடிப்பகுதியில் மணலுக்கு பதிலாக பொடியாக்கப்பட்ட தேங்காய் நார் தூளையோ அல்லது மரத்தூளையோ நாம் பயன்படுத்தலாம். மரத்தூள் நல்ல ஈரம் போக்கு என்றாலும் 3-4 முறை பயன்படுத்திய பிறகு மரத்தூளை வெயிலில் காய வைத்து உலர்த்தி மீண்டும் நாம் பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஒரே மரத்தூள் படுக்கையையே ஆண்டு கணக்கில் பயன்படுத்தி வந்தால் நெற்றுகளில் பூஞ்சான தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. தென்னை நார் பஞ்சு அல்லது மரத்தூளை பரப்பி அதன் மீது மணலை பரப்பி பயன்படுத்துவது மிகவும் நல்லது. தொடர்ந்து நிழல் கொட்டகையில் நெற்றுகளை சேமிக்கும் போது அவற்றின் மூக்கு பகுதி மேல் நோக்கியும் அடிப்பகுதி தரையை நோக்கியும் இருக்குமாறு வரிசையாக அடுக்கி உலர வைக்க வேண்டும். இதன் மூலம் நெற்று மட்டைகளின் பரப்பளவு அதிகமாக காற்று வீச்சுக்கு உட்படுவதால் நெற்றுகள் சீராக உலர்ந்து உள்ளிருப்பு நீரின் அளவை சிறுக சிறுக குறைக்க வகை செய்யும். இந்த செயல் முளைப்பு திறனை அதிகரிக்க உதவும். எந்த காரணம் கொண்டும் நெற்றுகளை சாய்வாகவோ அதாவது படுக்கை வசத்தில் உலர வைக்க கூடாது. இதனால் காற்றுப்படும் மேல் மட்டை பகுதி விரைந்து உலர்ந்துவிடும். நெற்றுகள் உலர்வதற்கும் அதிக நாட்களாகும். சரியான பதத்தில் அறிவியல் பூர்வமாக நெற்றுகளை பராமரித்தால் 30 நாட்கள் உலர்ந்த பிறகு விதை தேங்காய் நெற்று முழுவதும் பழுப்பு நிறத்தை அடையும்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியாந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை, அதைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை குறித்து கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் படைப்பு, ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:35 சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். நாளை காலை 7:02 அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லா நினோவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகளில் சில நினைவூட்ட கேட்டீர்கள்.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 134வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்னும் சில நொடிகளில் மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகள போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாத பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சச்ரியகால்.
3: வணக்கம் சார். வணக்கம்.

0: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு மூன்றாவது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமும் உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமும் ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்கள் குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது, எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினார், நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்பச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
0: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி, இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு

0: சொல்லுங்க, இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
1: சார், நான் குரீந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோடய பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
0: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால் செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போது நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
0: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரீந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
0: குரீந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
0: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவ

வெப்பநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர். இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட்,

பாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர். இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா. அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே
சோழர்கள் கால தொன்மையான தாமிரப்

பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன்.
இது மாணவர்

அவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை. தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திர சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள். ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள். நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்.
ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய

0: உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:32. திரையிசை கேட்கலாம். கண்ணே கனியமுதே படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் சசிரேகா பாடிய பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சமூக பணிகளுக்காக சிறந்த பங்களிப்புகளை ஆற்றிய பல குடிமக்களின் எழுச்சியூட்டும் முயற்சிகளையும் சாதனைகளையும் பாராட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய திரு மோடி, தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பணியாற்ற

0: பற்றிய கோவாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு பால்கிருஷ்ணாவின் கதையையும் பகிர்ந்து கொண்டார். மேலும் இராணுவ வீரர்களின் நலனுக்காக பங்களித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வியாளர் திருமதி கிரிஜாவையும் அவர் பாராட்டினார். மத்திய பிரதேசத்தின் ரைசன் மாவட்டத்தில் கேத் பச்சாவோ திட்டத்தை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நாளை தொடக்கி வைக்கிறார். இந்த ஒரு மாத கால பிரச்சாரம் ஜூன் 30 வரை தொடரும். உரங்களின் சமச்சீரான மற்றும் நியாயமான பயன்பாடு, வானிலை தொடர்பான சவால்களை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பஞ்சாயத்து அளவில் தீவிரமாக பங்கேற்பது மற்றும் திட்டங்களின் பலன்களை நேரடியாக கிராமங்களுக்கு கொண்டு செல்வது இப்பிரச்சாரத்தின் முக்கிய பணியாகும். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புகையிலை இல்லாத விதிமுறைகளை செயல்படுத்துவதையும் கண்காணிப்பதையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கல்வி நிறுவனங்களின் புகையிலை இல்லா வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதை கண்காணித்தல், புகையிலை கட்டுப்பாட்டு அடையாளங்களை செயல்படுத்துவதை உறுதி செய்தல் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு 100 தூரத்திற்குள் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடை செய்வதற்கும் இது உதவும். அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி சற்று முன் வரை 16 5 இழப்பிற்கு 115 எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani and I am Naresh Mago with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi lauds efforts of individuals towards nature conservation, solving local problems and other social causes. Also compliments record-breaking performances by emerging athletes in national sports events in Mann Ki Baat program on Akashvani. CBSE deploys team of cybersecurity experts to secure OnMark portal for evaluation of class 12 answer sheets. BJP wins 3 out of 4 municipal corporations in Himachal Pradesh civic body polls. Over 45 killed in a blast at a building storing explosives in Nam Kham town of Myanmar. India's Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinches men's doubles title of Singapore Open badminton tournament. And in IPL cricket, high voltage summit clash between Gujarat Titans and defending champions Royal Challengers Bengaluru underway in Ahmedabad. Prime Minister Narendra Modi today lauded several citizens for their outstanding contributions towards nature conservation, solving local problems and other social causes, highlighting their inspiring initiatives and achievements. Addressing the nation in his monthly program Mann Ki Baat on Akashvani, Mr. Modi spoke about Saji Valasheril of Keralam, who runs a free swimming club that has helped more than 15,000 people learn swimming.
3: केरलम के अलुवा में साजी वला शेरिल जी एक स्विमिंग क्लब चला रहे हैं। अब तक 15,000 से ज्यादा लोग यहां तैरना सीख चुके हैं। साजी जी ने दिव्यांग बच्चों को भी स्विमिंग सिखाई है। साजी वला शेरिल जी का जीवन हमें एक बहुत बड़ी सीख देता है। सेवा करने के लिए बहुत बड़े साधन जरूरी नहीं होते, जरूरी होता है एक अच्छा इरादा और लगातार किया गया प्रयास। इन्हीं के दम पर हजारों लोगों के जीवन में बदलाव लाया जा सकता है।
2: The Prime Minister also highlighted the efforts of Akash Gupta from Basti in Uttar Pradesh, who along with his friends launched a campaign to clean the Manorama River, helping restore its cleanliness and promoting environmental awareness in the community. Mr. Modi further shared the story of Balakrishna Ayya, a retired teacher from Goa who worked to address water scarcity by contributing to the layer of water pipelines. He also praised educator Girija Amma of Tamil Nadu for her contribution to the welfare of soldiers.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30, 10:00. உறங்கும் விழிகளுக்கிடையே இதமான தென்றலோடு உங்கள் மனதோடு உறவாட வருகிறது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பெரும்புள்ளி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது கணம் கோட்டார் அவர்களே படத்திற்கான பாடல். பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் ஒருவர் வாழும் ஆலயம். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் மலேசிய வாசுதேவன், சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:08. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. குறிக்கோள் வாழ்க்கை குறித்து கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள் குறித்து உரை வாசிப்பவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லா நினோவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. கருத்தரிப்புக்கு முந்தைய ஆலோசனைகளை வழங்குகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். நிகழ்ச்சியில் வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். தலைப்பு பெற்றோரை பேணுவோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். நாளை நண்பகல் 12:00 டெக் குரு. உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து புதுவை பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஹரிப்பிரியா அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் கிரிஜா அவர்கள். மாணவர் துர்வா ரஞ்சித் அரகன். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை இடம்பெறும். நாளை மாலை 4:00 தாஜ்மஹால் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஏ ஆர் ரகுமான் அவர்கள். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாரதிராஜா அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது. இதில் பூ என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:30 வரையிலும், பின்னர் 8:45 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மானாவாரி சாகுபடியில் மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை.

தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இதுவரை நாளை நமது நிலை முதன்மை அலைவரிசையில் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: Gujarat Titans set a target of 156 runs for defending champions Royal Challengers Bengaluru, RCB, at the Narendra Modi Stadium in Ahmedabad. In reply, RCB were 133 for 5 in 14.3 overs when reports last came in. Put into bat, Gujarat Titans posted 155 for 8 in their 20 overs, with Washington Sundar scoring an unbeaten 50 off 37 balls. And that is the end of this news bulletin.
1: Akashwani புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10:05. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசித்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:10:30. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

மேடம் கேட்குதா மேடம்? ஓகே ஹலோ 1 2 3